நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 31 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடித்திங்கள் 6 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 22 தேதி புதன்கிழமை. மதியில 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பின் இதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50, 48 நொடி.

0: மனைவி மீது மயக்கம் கொண்டு அவள் சொல்படி நடப்பவர்கள் நல்ல பயனை அடைய முடியாது. கடமை புரிவதையே கருத்தாக கொண்டவர்கள் ஒதுக்க வேண்டியது அதுவாகும். குறள் எண் 901 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: மனை விழைவார் மான் பயன் எய்தார் வினை விழைவார் வேண்டா பொருளும் அது.
0: மனைவி மீது மயக்கம் கொண்டு அவள் சொல்படி நடப்பவர்கள் நல்ல பயனை அடைய முடியாது. கடமை புரிவதையே கருத்தாக கொண்டவர்கள் ஒதுக்க வேண்டியது அதுவாகும். குறள் எண் 901 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். இனி சென்னை வானொலியில் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரம். மதியில 720 கிலோ ஹெர்ட்ஸில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் 4 அறிவும். கிராண்ட் கேன்யன் இயற்கையின் பிரம்மாண்ட அதிசயம் எழுதி வழங்கியவர் எஸ் லதா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வளம். குழந்தைகள் பாதுகாப்பு ஜே லோகநாதன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். எட்டு மணிக்கும் 8:30 திரைகானம், 9 அரங்கிசை. கே காயத்ரி அவர்களின் பாட்டு, எஸ்பி அனந்த

மலாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர சர்மா அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ராதா சங்கரன் அவர்களின் பாட்டு, எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அடல் நிலத்தடி நீர்த்திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம். அறிவின் அகரம், அனுபவத்தின் அழகு, ஆசிரியர் எஸ்ஆர் புஷ்பவல்லி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு, தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் வியக்க வைக்கும் ரயில் நிலையம் பற்றிய தகவல். உங்களுக்காக இந்திய வடிவக்கலை ஓவியங்கள், இதில் கோலக்கலை குறித்து தகவல் வழங்குபவர் ஓவியக்கலை பயிற்றுனர் டாக்டர் ஏ பிருந்தா அவர்கள். 2:15 திரைகாணம். பிற்பகல் 2:40 விளையாட்டு அரங்கம், வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் பி பிரவீன் அவர்களுடன் நேர்முகம் முதற் பகுதி. 2:55 வானிலை, மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகாணம். 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:25 பன்னை செய்தி.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: தேமோர் கரைசல்ன்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்தோம்னா புளித்த மோர், நல்ல ஃபெர்மெண்டான வந்துட்டு மோர் ஒரு 5 லிட்டர் எடுத்துகிட்டு அதுக்கு ஈக்குவலாக தேங்காய் பால் ஒரு 5 லிட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அடுத்த நாள் யூஸ் பண்ணுறப்போ பயிரில் வரக்கூடிய இந்த பூ கொட்டுறது, அதே மாதிரி நுண்ணூட்ட சத்துக்களுடைய பற்றாக்குறை இதெல்லாம் வந்துட்டு இந்த தேமோர் கரைசல் வந்துட்டு சீர் செய்யும். தெளிப்பு செய்யக்கூடிய அளவுன்ட்டு பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 500 மில்லின்ற அளவில் வந்துட்டு நம்ம தெளிப்பு செய்கிறப்போ வந்துட்டு நல்ல பலனை வந்துட்டு கொடுக்கும்.
0: காய்கறி பயிர்களில் இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
2: இரவு 8:05 திரைகாணம். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம், ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை, ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீண இசை, சேத்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு, டெல்லி அஞ்சல். இவை அனைத்தும் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் 101.4 FM ரெயின்போவில். இன்று காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அடல் நிலத்தடி நீர் திட்டம் குறித்த தகவல்கள், தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. ஒரு 1:00 திரைகாணம், 2:00 ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். 2:30 NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர். உலக மூளை தினத்தை முன்னிட்டு மூளை ஆரோக்கியம் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி. சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்காணல். 4:02 ஃபன் பண்ணலாமா, 4:02 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:00 கிளாஸ்கோவில் நடைபெற இருக்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 முன்னோட்டம், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட்.

100.1 FM கோல்டில் இன்று காலை 7:15 திரை இசை, 7:30 ஆசவரி, 8:30 திரைகானம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லிப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. வி ஜெயலட்சுமி அவர்கள் வழங்கும் கதை, 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர். சங்கரி வி சங்கரி சதீஷ் பரத்வாஜ் அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 லய விநியாசம், பாலக்காடு டி எஸ் மணி ஐயர் அவர்களின் மிருதங்க இசை. சத்துஸ்ர ஜாதி திருப்படத்தாளம், 2:45 திரைகாணம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசையில் சுபஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 6:50 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை. 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், செலிப்ரேட்டிங் தி லெகசி ஆஃப் லோக்மானிய பாலகங்காதர் திலக், எஸ் சமந்தா வழங்கும் உரை, ஜென்சி ஸ்டாண்டிங் அட் லைஃப்ஸ் கிராஸ் ரோட்ஸ், எஸ் நவிகா வழங்கும் உரை, த சொசைட்டி வேர் எவ்ரி ஒன் மேட்டர்ஸ், ஆர்கே கிருத்திகா வழங்கும் உரை. 7:45 திரை இசை, 8:00 சன்சாத் சமிக்ஷா டெல்லி அஞ்சல், 8:15 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சச்சகா விஷேகே, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 10:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: 6:10
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: எண்ணியரும் திண்ணியரும். மனிதன் வெற்றியாளனாக திகழ வள்ளுவர் கூறும் ரகசியத்தை உரைக்கிறேன், கேளுங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் இக்குறட்பா வெற்றியை உருவாக்கும் மன உறுதியின் மாண்பு கூறும் குறட்பா. எண்ணம் மனித வாழ்வின் அடித்தளம். நல்ல எண்ணங்களை நாளும் மனதில் விதைத்தால் வாழ்க்கை சிறப்படையும். எந்த ஒரு மனிதனும் தனக்கான இலக்கை வகுத்து கொள்ள வேண்டுமெனில் அவர் சிந்தையில் தெளிவுடையவராக இருத்தல் வேண்டும். அந்த தெளிவே அவருக்கு மன உறுதியை வலுப்படுத்தும். மன உறுதி கொண்டோரையே வள்ளுவர் திண்ணியர் என்கிறார். முண்டாசு கவிஞன் பாரதியும் மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்கிறார் என்று வீரத் திருவிழி திறக்கப் பாடுவது அனுபவச்சாரத்தின் உச்சமல்லவா? தேச விடுதலையை தெய்வ விடுதலையாகக் கண்டவன் பாரதி. அந்த உறுதிப்பாடும் சிந்தை தெளிவுமே பாரத தேசமென்று பாரதியை தோள் கொட்டச் சொன்னது போலும். நாடும் வளமும் செழித்திருக்க நான் மட்டும் இங்கு பசித்திருக்க என்ற தனி மனிதனின் அடிப்படை தேவைக்கு அன்றே குரல் கொடுத்தவன் பாரதி. தனியொருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை எழித்திடுவோம் என்ற பாரதியின் மன உறுதி பாடும் நமக்கும் துணிவை தருமே. வாழ்வில் நாம் எப்போதும் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஆராயாமல் சிந்திக்காமல் செயலாற்றக்கூடாது. உள்ள உறுதி இல்லாதவர்கள் ஒரு செயலில் எண்ணி தெளிவு பெறுவதற்கு முன்பே இறங்கிவிடுவார்கள். அது அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டேதான் இருக்கும். அதனால் அத்தகையோரைத்தான் வள்ளுவ பெருந்தகை எண்ணி துணிக கருமம் என்று கடிந்துரைக்கின்றார். ஏனெனில் மனிதனை ஆளுமை மிக்கவனாக்குவது அவனது எண்ணங்களும் மன உறுதியும்.

0: மே, நாம் இன்று காணும் அனைத்து ஆளுமைகளும் தலைமைத்துவத்தோடு திகழ்வதற்கு அவர்தம் எண்ணங்களில் வலிமையும் உள்ளத்து உறுதியுமே காரணமாகியிருக்கின்றது. இப்படி வாழ்வாங்கு வாழ்வதற்கு உயர்ந்த எண்ணங்களை மட்டுமே நம் சிந்தையில் விதைத்திருப்பார்கள். யாருக்கும் அஞ்சாத நெறி இத்தகைய தலைமைத்துவத்திற்கு அடையாளமாகின்றது. சாமானியனை கூட சகித்து கொண்டு ஏதோ ஒன்றை போரபோக்கில் வாழச் சொல்லவில்லை வள்ளுவ பெருந்தகை. அவர் கூறியிருக்கின்றார், தோன்றின் புகழொடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறார். புகழ் தரத்தக்க செயல்களை செய்வதற்கு மனவலிமை கட்டாயம் வேண்டும். தோல்விகளை கண்டு துவளாத மனத்தோடு இருப்பவர்களாலேயே வெற்றியின் கனியை சுவைக்க முடியும். சிலப்பதிகார கண்ணகி ஈராயிரம் ஆண்டு கடந்து இன்றும் புகழுடன் இலக்கியத்தில் வாழ்ந்து வருகிறாள். அதற்கு என்ன காரணம்? தன் கணவன் கள்வன் அல்லன் என்ற அசைக்க முடியாத தெளிந்த எண்ணமும், அந்த எண்ணமே அவளுக்கு துணிச்சலான மன உறுதியையும் தந்து நாடாளும் மன்னனிடமே நேரில் சென்று நீதி கேட்க வைத்தது. இதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டும். அதுபோல் கம்பராமாயணத்தில், கடவுளாக இருப்பினும் ராமனின் வாழ்க்கை முழுவதும் போராடி போராடியே இறுதியில் அரியணை ஏறுகிறான். வனவாசம் சென்றபோதும் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லையே, போரில் நின்றபோதும் அவன் மன உறுதியை கைவிடவில்லையே. அதனாலேயே ராமனின் புகழை இன்றும் இலக்கியங்கள் பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. நால்வகை படை திரட்டிக் கொண்டு சென்ற நம் பழந்தமிழ் மன்னர்களின் மன வலிமையே அவர்களின் பேராண்மைக்கு சான்றுரைக்கின்றன. நாடாளும் மன்னனாக இருப்பினும் அவனை இடித்துரைத்து நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்ட அன்றைய தமிழ்ப்புலவர்கள் தயங்கியதே இல்லை. காரணம், அவர்கள் கொண்டிருந்த தமிழ்ப்புலமையில் அவர்களுக்கிருந்த தெளிந்த சிந்தையும் அது தந்த மன உறுதியுமே. மன்னனாக இருப்பினும் அவனது எதிர்நின்று பேசக்கூடிய துணிவை அது தந்துள்ளது. மன்னனை காட்டினும் கற்றோன் சிறப்புடையவன். மன்னனுக்கு தன் நாட்டை காப்பது மட்டுமே கடமை, அதுவே பெருமை. ஆனால் மாசறக் கற்றோனுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பதே தமிழ் வழி நாம் கண்ட உண்மை. எனவே சிந்தையில் தெளிவும் கொண்ட செயலில் மன உறுதியும் கொண்டிருத்தல் வேண்டும். இப்படி எத்தனை எத்தனையோ சான்றோர்கள் நமக்கு கற்றுத்தந்த வலிமையான எண்ணங்களும் உறுதியான மனமுமே நம்மை நேரிய பாதையில் வழிநடத்துவதற்கான விடிவெள்ளியாகும் என்பதை நாம் மனதில் கொண்டு செயலாற்றினால் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் இனிய நாளாகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

நேரம் 6:26. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வழிபாடு நிகழ்ச்சியில் அடுத்து காயல் ஏ.ஆர். ஷேக் முகமது பாடியிருக்கும் பாடல்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடித்திங்கள் 6 புதன்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும்பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. இரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகள் அளவிற்கு அதிகமான இரசாயன உரங்களை பயிருக்கு இடும் பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். அது மட்டுமில்லாமல் இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் இலைப்பெண்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். விதை நேர்த்தியாக 1 கிலோ விதைக்கு இமிடாக்ளோபிரிட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். விவசாய பெருமக்களே, நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும். அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து தெளிந்த அலை போன்ற மஞ்சள்

0: கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்ததும் பின் சுருண்டும் இலை நடு நரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரம் அளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழிக்க வேண்டும். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்பெண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: தேமோர் கரைசல்ன்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்தோம்னா புளித்த மோர், நல்ல ஃபெர்மெண்டான வந்துட்டு மோர் 5 லிட்டர் எடுத்துகிட்டு அதுக்கு ஈக்குவலாக தேங்காய் பால் 5 லிட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அடுத்த நாள் யூஸ் பண்ணுறப்போ பயிரில் வரக்கூடிய இந்த பூ கொட்டுறது, அதே மாதிரி நுண்ணூட்ட சத்துக்களுடைய பற்றாக்குறை இதெல்லாம் வந்துட்டு இந்த தேமோர் கரைசல் வந்துட்டு சீர் செய்யும். தெளிப்பு செய்யக்கூடிய அளவுன்ட்டு பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 500 மில்லின்ற அளவில் வந்துட்டு நம்ம தெளிப்பு செய்கிறப்போ வந்துட்டு நல்ல பலனை வந்துட்டு கொடுக்கும்.
0: காய்கறி பயிர்களில் இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடற்பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். விவசாய பெருமக்களே, அங்கக வேளாண்மையில் பூச்சி நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வீர். நெல்லில் பூச்சிகளை கட்டுப்படுத்த 1 கிலோ கற்றாழை, 1 கிலோ வேப்பங்கொட்டை மற்றும் 1 கிலோ பீனாரி சங்கு இலை ஆகியவற்றை இடித்து 100 லிட்டர் நீரில் கலந்து 1 ஏக்கருக்கு தெளிக்கலாம். அனைத்து பயிர்களிலும் அசுவினி, காவடி புழு, நுண் சிலந்தி மற்றும் தத்துப்பூச்சி இவற்றை கட்டுப்படுத்த 1 கிலோ மஞ்சளை தூளாக்கி 4 லிட்டர் கோமயத்தில் ஊற வைத்து பின் 20 லிட்டர் நீரில் கலந்து 1 ஏக்கருக்கு தெளிக்கலாம். அனைத்து பயிர்களிலும் அசுவினி மற்றும் வண்டுகளின் சேதாரத்தை குறைக்க சீதாப்பழ கொட்டைத்தூள் 1/2 கிலோவை 2 லிட்டர் நீரில் கலந்து 500 மில்லியாக குறையுமாறு கொதிக்க வைத்து இதேபோல் 1 ஏக்கருக்கு தேவையான அளவு தெளிக்கலாம். விவசாய பெருமக்களே, ஆனை கொம்பன் ஈ மஞ்சள் கலந்த பழுப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறமாகவும் கொசுவை போல் சிறியதாகவும் நீண்ட மெல்லிய கால்களுடனும் இருக்கும். இதன் வாழ்க்கை சுழற்சி 14 முதல் 21 நாட்களை கொண்டது. நெல் பயிரில் ஆனை கொம்பன் ஈயின் தாக்குதல் நடவு செய்த 35 முதல் 45 நாட்கள் அதிகமாக காணப்படும். இதனை கட்டுப்படுத்த நெல் வயல்களில் களைகள் இல்லாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். 10% மேல் தாக்குதல் தென்பட்டால் ஃபிப்ரோனில் 500 கிராம், குளோரிபைரிபாஸ், தயாமிதாக்ஷம் 40 கிராம் ஆகிய ரசாயன கொல்லி மருந்துகளில் ஏதாவது ஒன்றை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும்

0: அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அழற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பிடாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோலை தொற்றுநோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளி மிக்க நாளில் தடவிவிட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: ஆகாஷ்வாணி தொடர்வது மாநிலச் செய்திகள்.
1: வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கோவையில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்ல இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் வீட்டிற்கு வெளியே திரு ராகுல்காந்தியும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தியதாக கூறியுள்ளார். மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளை மதிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கு அரசு தயாராக உள்ளது என்பதை தெரிவித்த பின்னரும் ஜனநாயக முறையில் விவாதம் நடத்துவதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சினையை அரசியலாக்கி வருகிறது என்று திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினும் குறை கூறியுள்ளார். இதனிடையே புதுதில்லியில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் கடந்த மே 10 முதல் இதுவரை போதைப்பொருள் தொடர்பாக 2,890 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3,845 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். 3,500 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்கால தலைமுறையினரை ஆரோக்கியமானவர்களாக உருவாக்க அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் குறிப்பிட்டாா்.

0: திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உடுமலையில் உள்ள திருமூர்த்தி அணை பகுதியில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அணைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். திருமூர்த்தி அணையிலிருந்து பெறப்படும் தண்ணீர் மூலம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 380,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதாகவும் திரு அருண்ராஜ் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக ஆவின் பால் விநியோகம் குறைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையை ஆவின் நிறுவனம் குறைவாக வழங்குவதே இந்த தட்டுப்பாடுகளுக்கு காரணம் என்றும், அதனை உயர்த்தி வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி கோவில் நில மோசடி தொடர்பான வழக்கில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் அரசு விழாவாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆண்டுதோறும் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக ஒகேனக்கல்லில் நடைபெற உள்ளது. இதற்கான பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இந்த 3 நாட்களும் அரசின் பல்வேறு துறைகளை விளக்கும் வகையில் பல்துறை பணிவிளக்க கண்காட்சிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழாவில் சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதியில் ஒரு வளிமண்டல தாழ்வு பாதை நிலவுவதால் வட தமிழகம் மற்றும் உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. உள் தமிழகம் வட கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே தென்காசி மாவட்டத்தில் எல்நினோ தாக்கத்தால் வறட்சியான சூழல் நிலவுவதால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மாவட்டமாகும். இங்கு அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட 5 அணைகள் கொண்ட மாவட்டம் என்பதால் விவசாயம் பிரதான தொழிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ள எல்நிலோ காரணமாக வெப்ப அலை என்பது மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக 1000 கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் தரிசாக கிடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ராமநதி அணை மற்றும் கடனா நதி அணைகளிலிருந்து கார் பருவ சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக விவசாயிகள் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
0: இருவரி செய்திகள். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து

0: அலெக்சாண்டர் சிரிஸ்கியை அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரண்டு நாள் பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 1,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று வழங்கினார். தேனி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் வைத்தியநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் குறைந்த விலையில் தங்கம் வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை மாநகர காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 55,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4,50,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15 முதல் 30 வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித் சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. 18 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.

உலகின் வெப்ப மண்டல பகுதிகளில் பரவலாக காணப்படும் மரப்பல்லி இனத்தை பற்றிய சமீபத்திய ஆராய்ச்சி தகவல்கள் இந்த சிறு ஊர்வன உடலமைப்பில் மறைந்துள்ள வித்தியாசமான இயந்திர திறன்களை வெளிப்படுத்துகின்றன. தூண், சுவர், மேல்தளம் போன்ற பல திசைகளில் தடையின்றி இயங்கும் திறன் உள்ளது. மரப்பல்லியின் காலடி தளத்தில் உள்ள மிக நுண்ணிய முட்மீன் போன்ற அமைப்புகள் வாண்டர் வால்ஸ் சக்திகளின் அடிப்படையில் ஒட்டக்கூடிய தன்மை கொண்டதாக ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன. இதன் காரணமாக கண்ணாடியில் கூட இவை எளிதாக கடந்து செல்லும் திறன் பெற்றுள்ளது. மரப்பல்லியின் கண்கள் இரவில் பார்வை திறனை மிக அதிகமாக பெறும் வகையில் அமைந்துள்ளன. முழுமையான இருளிலும் சிறு விளக்க மாற்றங்களை கவனிக்கக்கூடிய ஊர்வனத்திறன், பூச்சிகளின் அசைவுகள், ஒளி சிறுத்துகள்கள் போன்றவற்றை மிக நுண்ணிய முறையில் உணரும் திறன் காரணமாக இரவு நேர வேட்டையில் மரப்பல்லி பல உயிரினங்களை விட மேம்பட்ட வேட்டையாடும் இனமாக கருதப்படுகிறது. இந்த இனத்தின் உணவு பழக்கத்தில் பூச்சிகள் பிரதான இடத்தை பெறுகின்றன. சில பிராந்தியங்களில் கொசுக்கள் மற்றும் சிறு பறக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் மரப்பல்லிகள் சிறந்த பங்கை வகிக்கின்றன என்று சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒளிப்பழக்கம் பெரும்பாலும் இனச்சேர்க்கை சைகை மற்றும் எச்சரிக்கை நடைமுறைகளில் பங்கு வகிக்கிறது. இனப்பெருக்கத்தில் இவை பெரும்பாலும் மென்மையான மேற்பரப்புகளில் அல்லது பாதுகாப்பான இடங்களில் ஒட்டிக்கொள்ளும் தன்மை கொண்டது. முட்டைகள் வெப்பநிலைக்கு அதிகமாக உணர்பவை என்பதால் சூழல் மாற்றங்கள் இவற்றின் பிறப்பளவை நேரடியாக பாதிக்கக்கூடியவை என ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. நகர்ப்புறங்களில் காணப்படும் விளக்குகள் மற்றும் இரவு நேர வெப்பநிலை உயர்வு சில மரப்பள்ளிகளின் நடத்தைகளை மாற்றியுள்ளதாக சமீபத்திய பதிவுகள் தெரிவிக்கின்றன. மரப்பள்ளிகள் குறித்து தகவல்கள் எழுதியவர் எஸ்பி கோகுலகிருஷ்ணன்.

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: மீனவர்களுக்கான முன்னெச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரையிலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 95%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 80%. சென்னைக்கும் புறநகர் பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரையிலும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி.

மதிலே 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி புத்தம் புது காலை. வெற்றி பெற்ற மனிதனாக மாற முயற்சி செய்வதை விட மதிப்புமிக்க மனிதனாக மாற முயலுங்கள். வெற்றி பெற்ற மனிதனாக மாற முயற்சி செய்வதை விட மதிப்புமிக்க மனிதனாக மாற முயலுங்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் இந்த சிந்தனையுடன் துவங்குகிறது புத்தம் புது காலை.

0: அறிவோம். கிராண்ட் கேன்யான், இயற்கையின் பிரம்மாண்ட அதிசயம். தகவல்கள் வழங்குகிறார் எஸ் லதா அவர்கள்.
1: ஒரு நதி மலைகளை வெட்டி பாறைகளை அரித்து கோடிக்கணக்கான ஆண்டுகள் உழைத்து உலகின் மிகப்பெரிய இயற்கை அதிசயங்களில் ஒன்றை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? இன்று நாம் பார்க்க போகும் இடம் அமெரிக்காவில் உள்ள கிராண்ட் கேன்யான். இது வெறும் பள்ளத்தாக்கு அல்ல, இயற்கை கோடிக்கணக்கான ஆண்டுகள் எடுத்து கட்டிய ஒரு மாபெரும் கலைப்பணி. கிராண்ட் கேன்யான் என்பது அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. இதன் நீளம் சுமார் 446 கிலோமீட்டர். சில இடங்களில் இதன் அகலம் 29 கிலோமீட்டர் வரை இருக்கும். அதன் ஆழம் 1 மைலுக்கு மேல். இதன் நடுவில் குளோரோடா என்ற நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நதிதான் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக பாறைகளை மெதுவாக அரித்து இந்த பிரம்மாண்ட பள்ளத்தாக்கை உருவாக்கியது. கிராண்ட் கேன்யான் ஒரு நாளில் உருவாகவில்லை. இது இயற்கையின் பொறுமையின் சின்னம். கொலராடோ ரிவர் என்ற நதி சிறிய நீர் ஓட்டமாக ஆரம்பித்து மெதுவாக பாறைகளை வெட்டி காற்று, மழை, வெப்பம் ஆகியவற்றின் உதவியுடன் மில்லியன் ஆண்டுகளாக இந்த பள்ளத்தாக்கை உருவாக்கியது. சில பாறைகள் சுமார் 2 பில்லியன் ஆண்டுகள் பழமையானவை. அதாவது மனிதர்கள் உருவாகும் முன்பே அந்த பாறைகள் இருந்திருக்கின்றன. கிராண்ட் கேன்யானை பார்க்க வரும் மக்கள் அதிகமாக ரசிப்பது சன்ரைஸ் மற்றும் சன்செட். காலை சூரிய ஒளி பாறைகளின் மேல் படும்போது சிவப்பு, ஆரஞ்சு, தங்க

0: ரங்க நிறங்கள் கலந்து ஒரு ஓவியம் போல தெரியும். மாலை நேரத்தில் அதன் நிறங்கள் மீண்டும் மாறும். ஒவ்வொரு நிமிடமும் அந்த பள்ளத்தாக்கு ஒவ்வொரு விதமாக தோன்றும். அதனால் பலர் அதை இயற்கையின் ஓவியம் என்று அழைக்கிறார்கள். கிராண்ட் கேன்யான் விமானத்தில் இருந்து பார்க்கும் அனுபவம் மிகவும் பிரபலமானது. மேலிருந்து பார்க்கும்போது பூமி திடீரென உடைந்து விட்டது போல தெரியும். அதன் பரப்பளவு, ஆழம், வளைவுகள் எல்லாமே மனிதர்களை ஆச்சரியப்படுத்தும். கிராண்ட் கேன்யான் வெறும் பாறைகள் நிறைந்த இடம் மட்டுமல்ல, உயிரினங்கள் பல வாழ்கின்றன. கொலராடோ ரிவரில் பல வகை மீன்களும் இருக்கின்றன. அதனால் இது ஒரு பெரிய இயற்கை சூழல் அமைப்பாகவும் கருதப்படுகிறது. கிராண்ட் கேன்யானின் மேல் பகுதி மற்றும் கீழ்ப்பகுதியின் வெப்பநிலை வேறுபடும். மேலே குளிராக இருக்கும், ஆனால் கீழே மிகவும் சூடாக இருக்கும். கிராண்ட் கேன்யான் சுற்றிய பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அமெரிக்காவின் பூர்வீக இனக்குழுக்கள் வாழ்ந்து வருகின்றன. அவர்களுக்கு இது வெறும் பள்ளத்தாக்கு அல்ல, புனிதமான இடம். அங்குள்ள குகைகள், பாதைகள், பாறைகள் அனைத்தும் அவர்களின் வரலாற்றோடு இணைந்திருக்கின்றன. இன்றும் சில பழங்குடி மக்கள் அந்த இடத்தை பாதுகாத்து வருகின்றனர். இதை விண்வெளியிலிருந்தும் பார்க்க முடியும். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 50 லட்சம் மக்கள் இதை பார்க்க வருகிறார்கள். இது உலகின் மிகப்பெரிய இயற்கை அதிசயங்களில் ஒன்று. ஆனால் சுற்றுலா, மாசு, கிளைமேட் சேஞ்ச் ஆகியவை அதன் இயற்கை அமைப்பை பாதிக்க ஆரம்பித்துள்ளன. அதனால் அந்த இடத்தை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். இயற்கை உருவாக்க கோடிக்கணக்கான ஆண்டுகள் எடுத்தது. அதை அழிக்க மனிதர்களுக்கு சில ஆண்டுகள் போதுமானது. கிராண்ட் கேன்யான் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. சிறிய மாற்றங்கள் நீண்ட காலத்தில் மிகப்பெரிய அதிசயங்களை உருவாக்கும். ஒரு நதி, ஒரு துளிநீர் கோடிக்கணக்கான ஆண்டுகள் தொடர்ந்து ஓடியதால் இன்று உலகம் இயக்கும் ஒரு அதிசயம் உருவாகியுள்ளது. இயற்கை அவசரப்படாது, ஆனால் அது உருவாக்குவது என்றென்றும் நிலைத்திருக்கும். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். கிராண்ட் கேன்யான், இயற்கையின் பிரம்மாண்ட அதிசயம். தகவல்கள் வழங்கினார் எஸ். லதா அவர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: வெள்ளையத்தேவன் படத்திலிருந்து ஒலித்தது சித்ரா பாடிய பாடல். புத்தம் புது காலையில் அடுத்து
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: அகவாழ்வியலில் தலைமக்களின் சேர்க்கையே முதன்மையானது. தலைவிக்கு நல்வாழ்வு அமைவதில் ஆர்வம் காட்டி மகிழ்பவள் தோழியே ஆவாள். தம் தோழியான தலைவியை திருமணம் செய்து கொள்ளாமலேயே தலைவன் காலம் கடத்துவதைக் கண்டு கவலை அடைகிறாள் தோழி. இதனை அவன் மனதில் பதியுமாறு தோழியின் நல்வார்த்தைகளை குறிப்பாக கூறுகிறாள். அதை சுட்டிக்காட்டும் விதமாக, அன்பிணைப்பில் என் தலைவியை அணுகினால் நிலையான இன்பத்தை நீ எளிதில் பெறலாம் என்கிறாள். இது தோழி தலைவனின் மனதில் பதியுமாறு, குறியா இன்பம் எளிதில் நின்மலை பல்வேறு விளங்கும் எய்தும் நாட குறித்த இன்பம் நினைக்கவன் அறிய என்ற பாடலின் மூலம் விளக்குகிறார். அவர்களின் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டும் என்றும் வற்புறுத்துகிறார். தலைவனை நோக்கி, என் தலைவி மீது நீ மட்டுமல்ல, அவளின் மீது அவளின் பெற்றோரும் நானும் அதிக அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை, யாமே பிரிவு இன்று இயந்தவரா நட்பின் இருதலை புள்ளியின் ஓருயிர் அம்மே என்னும் அகநானூற்று பாடலலைகளால் தோழி அவனிடம் கூறுகிறாள். எனவே எம் தலைவியை கனவில் சந்திப்பதை தவிர்த்து கற்பு மனமாகிய இனிய வாழ்வின் வழியில் எதிர்கொள். அப்பொழுதுதான் அவள் மீது அன்புள்ள பெற்றோர்களும் தலைவியும் ஒரு சேர மகிழ்வர். அம்மகிழ்வு அனைவருக்கும் பொதுநிலையில் இனிமை தருவதாகும். அந்நிகழ்வை விரைவில் செய்வாயாக என்று தோழி தலைவனிடம் கூறும் பாங்கு உளவியல் தன்மை அமைந்ததாகும். ஊர் மக்கள் அறிய தலைவியை தலைவன் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தலைவனிடம் தோழி வற்புறுத்துகிறாள். நாளடைப்படி என் தோழி வாழாள், தோளிடை மயக்கும் நீயும் வெய்யை, கழிய காதலர் ஆயினும் சான்றோர் பழியோடு வரும் என்னும் வெக்கார், வரையின் எவனோ வான்தோய் வெப்ப என்னும் பாடல் அடிகள் மூலம் தலைவன் மீது தலைவி வைத்திருக்கும் அன்பும், திருமணம் செய்வதில் காலம் தாழ்த்தியமையால் தலைவிப்படும் துயரமும் ஒரு சேர உணரப்படுகிறது. குடும்ப வாழ்வியல் நல்நிலையில் அமைவதற்கு அன்பு அடிப்படை காரணமாக அமைகிறது. அவ்வாழ்வில் பொருள் ஈட்டுவது கட்டாயமாகிறது. களவு கற்பு இரு நிலைகளிலும் பொருள் தேடுதல் பொருட்டு தலைவன் பிரிதல் உண்டு. பொருளை பெற நினைக்கும் தலைவன் தலைவியின் மாறுபட்ட தோற்றத்தை தன் போக்கினை காலிகமாக மாற்றிக்கொள்ளும் நிலைமையையும் பார்க்க முடியும். இந்நிலையை செலவழுங்கள் என்னும் துறையில் அடக்கி பார்க்கலாம். ஓவச் செய்தியின் ஒன்று நினைந்து ஒற்றி பாவை மாய்ந்த பனிநீர் நோக்கமுடு, ஆகத்து ஒடுக்கிய புதல்வன் புந்தலை தூணீர் பயந்த துணையமை பிணையல் மோயினல், உயர்ந்த காலே மாமலர் மணி உரு இழந்த அணியடு தோற்றம் கண்டே கணிந்தனம் செலவே என்னும் பாடலலைகள் மூலம்

0: தலைவியின் பெருமூச்சால் நல்மலர்கள் தம் தன்மையை இழந்தன. அவளும் பெரிதும் வாட்டமுற்றாள். இந்நிகழ்வை கண்ட தலைவன் தான் பொருளீட்டு சென்றுவிட்டால் எங்கனும் இருப்பாள் என்று உணர்ந்து தன் பயணத்தை தவிர்த்துவிடச் சொல்லுகின்றாள். திருவள்ளுவரும் செலவழங்கல் துறையை சிறப்பாக காட்டுகிறார். செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்றினின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. அதற்கேற்றாற்போன்று தலைவனும் தன் பயணத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து அன்பு இணைப்பில் இனிமை காணும் போக்கினை காண்கிறோம். தலைவியின் உள்ளுணர்வை உணர்ந்த தலைவன் தான் சென்ற செயலில் வெற்றி பெற்று தலைவியை காண்பதற்கு தேர்ப்பாகனிடம் விரைவாக தேரை ஓட்டும்படி கூறுகின்றார். அருங்கடி காட்டான் அஞ்சுவரும் மூதூர் திருநகர் அடங்கிய மாசியில் கற்பின் அரிமதர் மழைக்கன் அமைப்புரை பனைத்தோல் அணங்குசால் களிமா பூண்ட தேரே என்பதுதான் அந்த பாடல். மேலும் அரண்கடை படா வாழ்க்கையும் என்றும் பிறன்கடை செலா செல்வமும் இரண்டும் பொருளின் ஆகும் முறையான செல்வப்பெருக்கால் அறவாழ்க்கை சீராய் அமைவதற்கும் எவரிடமும் இரவாத தன்மையை பெறுவதற்கும் உரிய சூழ்நிலை உருவாகும் என்பதை பாடலலைகள் உறுதிப்படுத்துகின்றன. தலைமக்களின் வாழ்வியலில் பாங்கன் பாங்கி ஆகியோரின் செயல்பாடுகளில் தோழியின் பங்கு மிகுதியாய் உள்ளன. தலைமக்கள் மீது தோழி கொண்ட அன்பின் உயிர்ப்பாக அமைந்துள்ளதை இதன் மூலம் நாம் அறிய முடிகிறது. தலைமக்களின் ஒருமித்த அன்பு வளர்ச்சியுற்று அருளாக சமூகத்திற்கு உதவும் உயர்நிலையை அடைவதையும் நம்மால் உணர முடிகிறது. முறையாய் ஈட்டிய செல்வம் அகழ்வாழ்வில் தமக்கும் புதுமைக்கும் பயன்படும் பாங்கினையும் இப்பாடல்கள் மூலம் நாம் அறிய முடிகிறது.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாசிடோனாவின் ஸ்கோப்ஜி நகரில் இரு நாடுகளின் வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் நீண்டகால பங்களிப்பு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புக்கு அப்பாற்பட்டு பொருளாதார உறவுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவு மேலும் வலுப்படுவதற்கு அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய வர்த்தக அளவு அடுத்த 10 ஆண்டுகளில் இரு மடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு, மருந்து மற்றும் சுகாதார துறைகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் வடக்கு மாசிடோனியா வர்த்தக பிரதிநிதிகளை திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் வடக்கு மாசிடோனியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இதற்கிடையே குடியரசுத் தலைவரின் இந்த பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஜார்ஜ், வடக்கு மாசிடோனியாவுடனான இருதரப்பு உறவில் புதிய அத்தியாயம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா சென்றுள்ள அவர், ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தியா ஆசியான் இடையேயான நல்லுறவுகள் தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் நீடிக்கும் என்றும் தாம் தெரிவித்ததாக சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். தமது இந்த பயணத்தின்போது ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்களையும் சந்தித்து பேச உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு

சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இடையே ஆழமான ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. சுகாதார பாதுகாப்பு, டிஜிட்டல் முறையிலான சுகாதாரம், தொற்று நோய்களுக்கான ஆயத்த நிலை மற்றும் தரமான சுகாதார வசதிகளை சமமான வகையில் பெறுவது உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு சுகாதாரத்துறை தொடர்பான விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களில் காவிரியில் கர்நாடக அரசு விடுவிக்க வேண்டிய தண்ணீர் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் தென்மேற்கு பருவமழையும் குறைந்த அளவே பெய்துள்ள சூழல்

0: தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களில் காவிரியில் கர்நாடக அரசு விடுவிக்க வேண்டிய தண்ணீர் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் தென்மேற்கு பருவமழையும் குறைந்த அளவே பெய்துள்ள சூழலிலும் நடைபெறும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு ராகுல்காந்தியின் செயல்பாடு முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். பிரதமர் என்பவர் ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, 140 கோடி மக்களுக்குமானவர் என்று தெரிவித்துள்ள திரு நிதின் நபின், ராகுல்காந்தி நடந்து கொண்ட விதம் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் நேற்றைய தினம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்பதுடன் கருப்பு தினமாக அமைந்துவிட்டதாகவும் திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். வெள்ளத்தால் மிகவும் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக உணவுப் பொருட்கள், கூடாரங்கள், மருத்துவப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைத்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நூரிஸ்தான் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஆப்கானிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடம் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான இந்த தருணத்தில் ஆப்கானிஸ்தான் மக்களுடன் இந்தியா துணை நிற்கும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு மாகாணமான நூரிஸ்தானில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. 100 மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நேற்று வேளாண்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை குறைவால் ஏற்பட்டுள்ள சூழலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாநில அரசுகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயலாற்றுவதுடன் விவசாயிகளுக்கு உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கரீஃப் பருவ விதைப்புக்கு சாதகமான சூழல் ஏற்படும் வகையில் தென்மேற்கு பருவமழை பெய்திருப்பதாகவும், 658 லட்சம் ஹெக்டேரில் இதுவரை விதைப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அணைகளில் உள்ள தண்ணீர் தட்டுப்பாடு, வேளாண் துறைக்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஈரான் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் மீதான தொடர் தாக்குதல்கள் குறித்த காணொலியை அமெரிக்க ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ளது. யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கி அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக புதிய ராணுவ தளபதியாக மெக்காலியோ டிராபாட்டியை நியமித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, யுக்ரைன் ராணுவ நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் ரஷ்யாவின் அழுத்தத்தை கருத்தில் கொண்டு அமைதியை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹோடாவை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி அல்வி ஃபர்ஹானை எதிர்கொள்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரணாய் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா

0: சிஹாக் முதல் சுற்றில் தோல்வியடைந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெற உள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித், சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து இன்று உனாட்டி ஹோடாவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷ்வாணி புத்தம்புது காலையில் அடுத்து நாம் கேட்கவிருப்பது
2: ஆரோக்கிய வாழ்விற்கு மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் எனப்படும் தண்டுவட மரப்பு நோய் குறித்து நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: இவங்களை வந்து நம்ம சில தடவை பார்க்கும்பொழுது இவங்களுக்கு மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் இருக்குன்னு வெளியில் தெரியாது. இப்போ கேட்க கூட கேட்பாங்க, உனக்கு ஏன் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் நோய் இருக்கா? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. பார்த்தா தெரியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சரி, அவங்க வந்து என்னால் முடியல அப்படின்னா, உன்னை பார்த்தா நல்லா தானே இருக்க, என்ன முடியல? எல்லாம் உன் மனசில் தான் இருக்குது, எல்லாம் உன் மூளையில் இருக்குது, எல்லாம் உன்னுடைய சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்கிறத நம்ம தவிர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நான் முன்னேடைய குறிப்பிட்டபடி இவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அயற்சி 100 மடங்கு அதிகம் நம்மளின் பொதுவாக நமக்கு ஏற்படக்கூடிய அயற்சியை விட. அதுவும் இந்த மாதிரி நம்ம சென்னை போன்ற நகரங்கள்லேயும் தமிழ்நாடு போன்ற வெப்ப மண்டலத்திலையும் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் நோயானது வெப்பத்தினால அதிகமாக வந்து சிம்டம்ஸ் வரும். நோய் மோசமாகாது. இப்போ அவங்களுக்கு கண் நரம்பு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா வெப்பம் 40 டிகிரிலாம் போகும்போது அந்த பாதிப்பானது சரியானாலும் வெப்பம் அதிகமாகிறும் போது திடீர்னு திருப்பி அதே பாதிப்புகளுடைய ஒரு சின்ன சிம்டம் வந்துட்டு போகும். ஏன்னா நரம்புகள் கஷ்டப்பட்டு ரெக்கவரி ஆகி வேலை செய்யுது, அவங்க முழுசாக ரெக்கவரி ஆகலை பாதிப்புனால. ஸோ அவங்க மேலே ஹீட் அதிகமாக போடும் போது அவங்க திருப்பி பழைய சிம்டம்ஸை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெப்பம் நிறைய இருக்கிற நம்ம ஊர்களில் வந்து இவங்களுக்கான சிம்டம்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். நான் பணியாற்றிட்டு இருந்த இங்கிலாண்டில் சம்மர் காலங்களில் அங்கே வந்து சம்மர் வந்து 26-30 டிகிரி போகும். அப்போ வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து இன்னும் மேலே நார்வே போன்ற நாடுகளில் போய் உட்காந்துருவாங்க. அந்த வெப்பத்தையே அவங்களால தாங்க முடியாது. ஸோ நமக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம இங்கே தான் இருந்தாகணும், இங்கே தான் வாழ்ந்தாகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் இவங்கள வேலைக்கு வச்சுருக்கவங்க வந்து இந்த மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ்னால் என்ன, இவங்க வரவங்களுக்கு வந்து ஒரு அயற்சி வந்து உடல் ரீதியாக மட்டும் இல்லை யோசிக்கிற திறமையிலையும் வரும். ஸோ ஒரு மீட்டிங் 1 மணி நேரம்லாம் வச்சானா இவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு 30 நிமிஷம் நடுவில் வெளில போகிறாங்கன்னா அதுக்கு அலோவ் பண்ணணும். ஸோ வேலையில் ஒரு 30 நிமிஷத்துக்கு நடுவில் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கினா தாராளமாக அலோவ் பண்ணிட்டா அவங்ககிட்ட இருந்து எஃபெக்டிவாக வேலை வாங்கலாம். இந்த நோய் இவங்களுக்கு வந்தது இவங்களுடைய தப்பு இல்லை, இவங்க எந்த ஒரு தவறும் செய்யலை, இது வந்துருச்சு. அதனால் இவங்க இந்த சமுதாயத்துக்கு எந்த பணியாற்றாமல் இருக்கணும் அப்படின்றது அதுதான் தவறுன்னு நினைக்கிறேன். இவங்களையும் இன்க்ளூசிவாக வச்சுக்கிட்டு இவங்கக்கிட்டேருந்து எவ்வளவோ நம்மளை எடுக்க முடியும். சாதாரண மக்கள் தான், எல்லார் வேலையும் அவங்களால செய்ய முடியும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சின்ன சின்ன சலுகைகள் வேலையில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் போய் காலை நீட்டி அவங்க சாஞ்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்கு வேணால் கொடுக்கலாம். செஞ்சாங்கன்னா இவங்கள சாதாரண ஒரு மனிதராகவே எல்லா வேலையும் இவங்களும் செஞ்சு இவங்களால் சமுதாயத்தில் இருக்க முடியும். இந்த நோய் அது மூளையுடைய எந்த பகுதியை பாதிக்குதுன்ற பொறுத்து இருக்குது. வாய் பகுதி பக்கத்தில் பாதிப்பு இருந்தால் பேச்சு குளறல் வரும், பட் பெரும்பாலான நேரங்களில் வந்து சில நாட்கள்லேயே சரியாக போயிடும். எப்போ உடலில் அடுத்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருதோ இந்த சிம்டம்ஸ் திருப்பி எட்டி பார்த்துட்டு போகலாம். அதுதான் நம்ம சூடோ ரிலாப்ஸ்னு சொல்லுவோம். அதாவது உண்மையான ஒரு அட்டாக் இல்லை, ஏற்கனவே வந்த அட்டாக் வந்து மறுபடியும் உங்ககிட்ட காமிச்சிட்டு போகிறது. உடலில் ஜுரம் வந்தாலோ வெளியில் வெப்பம் இருந்தாலோ மன உளைச்சல் இருந்தால் ஏதோ ஒரு முக்கிய ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷனில் இருந்தாலோ

0: இன்ஃபெக்ஷன் எங்கேயாவது இருந்தாலோ இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பர்மனெண்ட்டாக இருக்காது. அட்வான்ஸ் ஸ்டேஜ் 20-30 வருஷம் தாண்டி போகிற மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ்க்கு தொண்டையில் விழுங்குற ப்ராப்ளமும் பேசுகிற பகுதிகளும் நேச்சுரலாகவே அந்த நரம்புகள் உதிர்ந்ததுனால இருந்துடும், அதானா பர்மனெண்ட்டாகவே இருந்துடும்.
1: இதுவரை மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ் எனப்படும் தண்டுவட மரபுநோய் குறித்த நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
4: 1800-425-0111.
3: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
4: 9498-34-5350.
5: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியுள்ளவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
6: ஒரு நண்பர் வந்தார், ரொம்பவும் இறுக்கமாக உடை அணிஞ்சிருந்தார். அதாவது ஆடைக்குள்ளே அவர் மாட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சது. ஏன் துணி குறைச்சலாக எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, எனக்கு எப்போவுமே இறுக்கமாக உடை அணிகிறது தான் பிடிக்கும் அப்படின்னார். ஒருத்தர் எப்படி உடை அணிகிறார் அப்படிங்கிறத வச்சே அந்த ஆள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உடை அணிகிற விதம் ஒருத்தருடைய மனநிலையை வெளிப்படுத்து தான். இப்போ இறுக்கமான உடை அணிகிறவங்க பொதுவாக மன நிம்மதி இல்லாதவங்களாக இருப்பாங்களாம், கோபக்காரங்களாக இருப்பாங்களாம். ரொம்ப தொளதொளப்பாக ஆடை அணிகிறவங்க இருக்கிறாங்கள, அவங்கெல்லாம் அமைதியான ஆளாக இருப்பாங்களாம், சாந்தமாக இருப்பாங்களாம். இவங்கள்லாம் போராடுறதுக்கு சரியாக வரமாட்டாங்களாம். இப்படி ஒரு கணிப்பு இருக்குது. அதனால தான் போர் வீரர்களுக்கெல்லாம் இறுக்கமான உடையை தான் கொடுக்கறது வழக்கம். ஆனால் சன்னியாசிகளை பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொளதொள உடைகள் தான். அவங்களாம் வந்து டைட் பேண்ட்டு போட்டுக்கிட்டு நிற்க மாட்டாங்க சன்னியாசிகள்லாம். அதே மாதிரி சன்னியாசிகள்லாம் காவி உடைய தேர்ந்தெடுக்கிறதுக்கும் காரணம் உண்டு. பல ஆண்டுகள் சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் சன்னியாசத்துக்கு காவி தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பௌதீக விஞ்ஞானப்படியும் அதுதான் சரி. அதாவது சூரிய ஒளியில் வந்து 7 வண்ணங்கள் உண்டு. ஒரு பொருள் மேலே அது விழும்பொழுது அந்த பொருள் நமக்கு சிவப்பாக தெரிஞ்சதுன்னா அந்த பொருள் வந்து சிவப்பை தவிர மற்ற எல்லா நிறக்கதிர்களையும் உள்வாங்கிக்கிட்டு சிவப்பு நிறத்தை மட்டும் வெளியில் விடுது, அதாவது விலக்கி விடுது. அதனால தான் அந்த பொருள் வந்து சிவப்பாக தெரியுது. உடல் ஆரோக்கியத்துக்கு ஓரளவு சிவப்பு தேவைப்படுது. அதனால தான் காவி உடை அணிஞ்சால் சூரிய ஒளி ஓரளவு சிவப்பை விலக்கிவிடும், அதாவது சிவப்பின் பலனும் கிடைக்கும், இந்த சிவப்பின் கெடுதலும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணாங்க. காவி வந்து உதய வேளையின் நிறம், கீழ் வானத்தில் கதிர் உதிக்கிற வேளையில் முதல் ஒளி தோன்றுகிற நேரத்தில் காவி நிறம்தான் கசியும். தியானம் செய்கிறப்போ முதல்ல காணக்கூடிய ஒளி காவி நிறம்தான். தியானத்தின் உச்ச நிலையின் நிறம் நீலம். தியானம் வந்து காவி நிறத்தில் ஆரம்பமாகி நீல நிறத்தில் நிறைவடைகிறது அப்படிங்கிறார் ஓஷோ. நீலம் வந்து தியான சிகரம், காவி வந்து தியான ஆரம்ப குறியீடு, ஒரு சன்னியாசியின் ஆரம்ப தரிசனம் அப்படிங்கிறார் அவர். ஒருத்தர் நாள் பூரா காவி உடையே அணிஞ்சிருந்தா அந்த நிறம் வந்து அவருக்கு வந்து தியானத்தை பற்றிய நினைவை வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியே வந்து ஆடைக்கும் தியானத்துக்கும் இடையில் ஒரு தொடர் ஏற்படுது, ஒரு துறவியின் உள்ளார்ந்த பண்பாக அது மாறுது. கடைவீதியில் ஒரு பொருள் வாங்க போகிறோம், அது மறந்துடப்படாதுங்கிறதுக்காக ஞாபகம் முடிச்சு போட்டுக்கிறோம். அந்த முடிச்சுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லை, ஆனால் கடைவீதிக்கு போன உடனே அந்த முடிச்சு வந்து அந்த பொருளை ஞாபகப்படுத்துது. அதாவது அந்த முடிச்சு வந்து ஒரு தொடர்பு அம்சமாக அமையுது. அது மாதிரி தான் காவி உடையும். ஒரு துறவி வந்து நடக்கும் பொழுது

0: சாப்பிடும் பொழுது குளிக்கும் பொழுது அவருடைய காவி உடை அவருக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நினைவாக ஞாபகம் முடிச்சாக மாறிடுது. காவி ஆடை இல்லைன்னா ஒருத்தரால் துறவியாக முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் காவி ஆடையால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுதான் உண்மை. இவ்வளவு தூரம் காவி ஆடையை பற்றி சொல்கிறதுனால எல்லாரும் சன்னியாசியாக போயிடுங்கோ அப்படின்னு நாம் சொல்கிறதாக யாரும் நினச்சிடக்கூடாது. மனசுக்கும் நிறத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவும். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர். ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்கு பிறகு அவரை போய் பார்த்திங்கன்னா காவி உடை அணிஞ்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கை ரெண்டையும் விரித்து வச்சுக்கிட்டு தியானத்திலே உட்காந்துருப்பார். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு என் கையில் ஒரு பைசா கூட கிடையாது, ஒரு சன்னியாசி லெவலில் இருக்கிறேன், என்கிட்ட எதுவும் செலவுக்கு கேட்காத அப்படின்னு என் மனைவிக்கு நாசூக்காக உணர்த்துறதுக்காக அப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் அவர்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கிச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். புத்தம் புது காலையில் நேயர்கள் இப்போது கேட்கலாம் திரைகானம். திருவருட்செல்வர் இந்த படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

0: சொன்ன தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே.
1: தாத்தா இது என்ன செடி?
2: டாங்கரின் ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
1: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
2: எதுக்கு?
1: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
2: ஓ தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்தா உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
4: கூல் ஆக இருங்கள்.
5: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
6: திரைக்கதையில் தொடர்வது கைதி கண்ணாயிரம். இந்த படத்திலிருந்து பி. சுசீலா பாடிய பாடல்.

0: கர்பலம். குழந்தைகள் பாதுகாப்பு.
1: பள்ளியிலிருந்து மாலை வீடு சேர்ந்த குழந்தையை அம்மா, வாங்க வாங்க குழந்தை, புத்தக பை, லஞ்ச் பை எல்லாம் வச்சுட்டு வாங்க, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன நடந்தது, சாப்பாட்டை மீதம் வைக்காம சாப்பிட்டியா, வகுப்புல இன்னைக்கு யார் பாராட்டு வாங்கினாங்க போன்ற கேள்விகளை கேட்டு குழந்தையுடன் ஆதரவாக இருந்தார். பொதுவாக குழந்தை பாதுகாப்பு என்பது தற்போது அதிமுக்கியமாக உள்ளது. ஆண் குழந்தை பெண் குழந்தை என்றில்லாது எல்லா குழந்தைகளையும் பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டும். இதில் பெற்றோர் ஆசிரியர் பங்கு மிக மிக அதிகம். காரணம், வீட்டிலும் பள்ளியிலும் தான் குழந்தைகள் அதிக நேரம் செலவழிக்கின்றனர். தற்போது பெண் குழந்தைகளுக்கு எதிரான வகையில் நடைபெறும் வன்கொடுமைகள் பற்றிய செய்திகளாக படிக்கும் யாவருக்கும் மனம் பதறும். அதிலும் குட்டி குழந்தைகளுக்கு நிகழும் கொடுமையை படிக்கும் போது இதை செய்யும் மனித மிருகங்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று மனது துடிக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். அதேபோல் குழந்தைகளுக்கு வெளி உலகில் என்ன நிகழ்கிறது, பாதுகாப்பாக இருக்க வழிமுறைகளையும் அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லித்தர வேண்டும். இது ஒவ்வொரு பெற்றோருக்கு மட்டும் அல்லாது ஆசிரியருக்கும் சமூக கடமையாக பொறுப்புணர்வாக இருக்க வேண்டும். முக்கியமாக குழந்தைகள் வெளியில் விளையாட போகும்போது, டியூஷன் போகும்போது, கடைக்கு செல்லும் போது, அல்லது நண்பர் வீடு அக்கம் பக்கத்து வீட்டிற்கு போகும்போது முன்பின் தெரியாத நபர்கள் சாக்லேட் பிஸ்கட் கொடுத்தால் வாங்கக்கூடாது என்று கண்டிப்புடன் சொல்ல வேண்டும். அதே நேரம் யாரும் குழந்தைகளை கட்டி அணைக்கவோ முத்தமிடவோ கூடாது என்றும், பெற்றோர் தவிர யாரும் தொடக்கூடாது என்றும், எது நல்ல தொடுதல் எது கெட்ட தவறான தொடுதல் என்பதை விளக்கி சொல்லி தர வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்கள் அதிகரித்து வரும் இந்த வேளையில் பள்ளிகளில் கல்வி திட்டத்தின் மூலம் 6 முதல் 12 வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு கராத்தே, ஜூடோ, சிலம்பம், தாக்க வருபவரை செயலிழக்கச் செய்யும் தற்காப்பு கலைகளை பயிற்சியாக வழங்க வேண்டும். வீட்டில் குழந்தைகள் உற்சாகமின்றி ஏதோ திடீரென்று சோர்வாக இருந்தாலோ, ஒருவித பய உணர்வுடன் இருந்தாலோ பெற்றோர்கள் கவனித்து காரணத்தை கண்டறிய வேண்டும். பெற்றோர் இருவரும் வேலைக்கு போகும் நிலையெனில் வீட்டில் குழந்தைகள் செயல்பாட்டை கண்காணிக்க வேண்டியது முக்கியம். பெற்றோர்கள் உற்ற அன்புடன், நம்பிக்கை ஆதரவுடன் இருந்து நெருக்கமான தோழமையுடன் இருந்தால் பெண் குழந்தைகளுக்கு எவ்வித அசம்பாவிதமும் நேராது. குறிப்பாக குழந்தைகள் சொல்வதை நன்கு கவனிக்க வேண்டும். எது நடந்தாலும் மறைக்காமல் என்னிடம் சொல், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை பேச வேண்டும். சிறு குழந்தைகளை யாரேனும் கூட்டிச் செல்ல வந்தால் பாஸ்வேர்ட் கேட்க சொல்லி தருவது நல்லது. எது எவ்வாறாயின் குழந்தைகளின் பாதுகாப்பு பெற்றோர்களின் தலையாய பொறுப்பு. பெண்கள் குழந்தைகளின் அவசர கால பாதுகாப்பிற்கு 1098 அல்லது 1091 என்ற கட்டணமில்லா உதவி எண்ணை பயன்படுத்தலாம் என்பதை தெரிவிக்கலாம். இனி குழந்தைகளுக்கு எதிரான சம்பவங்கள் நிகழாது என்று உறுதியாய் நம்பிக்கை கொள்வோம்.
0: குழந்தைகள் பாதுகாப்பு.

0: எழுதியவர் ஜி லோகநாதன், வாசித்தவர் எம் சித்ராதேவி.
1: நகர்வலம் சென்று வந்தோம். இனி தொடர்வது அஞ்சலி திரைப்படத்திலிருந்து. யுவன் சங்கர் ராஜா பவதாரணி பாடியுள்ள பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நேரம் 7:55, 20 நொடி. புத்தம் புது காலையில் மடல் மாணிக்கம் தரும் தகவல்களுடன் தொடர்கிறது.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: அன்புள்ளம் கொண்ட சங்கரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
5: நலம் நலமறிய ஆவல். நமது அண்டை நாடு இப்போ உலகெங்கும் பிரபலம், எப்போதும் பிரபலம்தான், இப்போ இன்னும் அதிகம். சீனா. இந்த நாட்டின் கோஸ்ஜோ நகரிலிருந்து ஒரு ரயில் புறப்பட்டிருக்கு. இந்த ரயிலில் பயணித்த ஓர் இளம் பெண் சக பயணியருடன் கலகலான்னு பேசிக்கிட்டு வந்திருக்கார். ஒருத்தரை ஒருத்தர் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. சக பயணி ஒருவர் நகைச்சுவையாக பேசியதால் சிரிப்பை அடக்க முடியாமல் வாயை அகலமாக திறந்து பலமாக சிரிச்சிருக்கிறார் அந்த இளம் பெண். கொஞ்ச நேரத்தில் சிரிப்பை அடக்கிட்டார் அல்லது அடங்கிடுச்சு, ஆனால் அகலமாக திறந்த வாயை மூட முடியல. என்ன சோகம் பாருங்க. அப்புறம் அதே ரயிலில் பயணம் செய்த ஒரு மருத்துவர் எவன் ஜங் என்பவர் அவரை பரிசோதிச்சுட்டு பக்கவாதம் போன்ற சிறிய பாதிப்பு காரணமாக அவரது வாயை மூட முடியாததையும் அளவுக்கு அதிகமாக சிரித்ததால் தாடை சற்று இடம் மாறியதையும் கண்டுபிடிச்சிருக்கிறார் அந்த மருத்துவர்.
4: சங்கரன் சார்,
5: மருத்துவர் நீண்ட நேரம் கடுமையாக போராடி முயற்சி செய்து அந்த இளம் பெண்ணின் தாடையை சரி செய்திருக்கிறார். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிற பழமொழியை அந்த இளம் பெண் பொய்யாக்கிட்டார் பார்த்தீங்களா. ஆனால் அளவுக்கு மிஞ்சினாங்கிற பொன்மொழியை மறுபடியும் உண்மையாக்கியிருக்கிறார். இயல்பான நிலைக்கு திரும்பிய அந்த பெண்ணும் சக பயணியரும் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. அளவுக்கு அதிகமாக பேசுவது எவ்வளவு தீமையான வழக்கமோ அதைப்போல குறைவாக பேசுவதும் தீமையே. கர்ம வீரர் காமராஜரின் பொன்மொழி இது. சில பேர் லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, வாயை மூடவே மாட்டாங்க. என்னடா இவர் ரேடியோ மாதிரி வாயை திறந்தார்னா மூடவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதே போல் எதிர்ப்பதமாக சில பேர் எதற்கும் வாயை திறக்கவே மாட்டாங்க. யாரோ எதை பற்றியோ யார்கிட்டயோ பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஒரு விதமான பதிலும் அசைவும் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. ரெண்டுமே தவறு. எதிராளி என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்பதே மிகச்சிறந்த குணம். அண்டை நாடான சீனா, மறுபடியும் சீனா தான், அங்கே புஜியான் அப்படின்னு ஒரு மாகாணம் இருக்குது. அங்கே மலையடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம், டிங் உலிங். மலையடிவார கிராமம்னாலே செழுமையான வளமையான கிராமமாக தான் இருக்கும். இந்த கிராமத்தில் கொசுவே இல்லையா. தேரை வடிவில் இருக்கும் கல்லை கடவுளாக நினச்சி அந்த பகுதி மக்கள் வழிபடுறாங்களாம். அப்பகுதி மக்கள் பழங்குடியின மக்கள். தேரையை வழிபடுவதால் கொசு தொல்லை இல்லைன்னு அந்த மக்கள் சொல்கிறாங்களாம். என்ன ஏதுன்னு விசாரித்தப்போ
4: சங்கரன் சார்,
5: அங்கு சேரக்கூடிய குப்பை கூளங்களையெல்லாம் மலையடிவாரத்தில் ஆழமாக பள்ளம் தோண்டி அதில் புதைச்சிடுவோம்னு அங்கே இருக்கும் இளவட்டங்கள்லாம் சொல்லியிருக்கு. இதுதான் காரணம் அங்கு கொசு தொல்லை இல்லாமல் இருப்பதற்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட சீன நாட்டின் மற்ற பகுதி மக்களும் கொசு இல்லா கிராமமான டிங் உலிங்கை நோக்கி படையெடுத்துட்டு போகிறாங்களாம்.

0: சண்டை போடல, குப்பை மேலாண்மையை எப்படி மேற்கொள்றாங்க அந்த பகுதி மக்கள்னு பார்த்துட்டு அதை நாமளும் கடைபிடிக்கலாம் என்ற நோக்கத்தில். நற்செயல்கள் யார் எங்க செஞ்சாலும் அதை தெரிந்து புரிந்து நாமளும் கடைபிடிக்கணும், அப்படித்தானுங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
3: ஹலோ, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
4: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
3: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
4: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
3: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: நேரம் 8:05, ஆகாஷ்வாணி, சென்னை. புத்தம் புது காலையில் இனி தொடர்வது திரைகானம். முதல் பாடல் சத்யபிரகாஷ் குரலில் திருட்டு பயலே, இந்த படத்திலிருந்து.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: to meritorious female students of the state. India reaffirms its commitment to rule-based multilateral trading system at WTO Trade Policy Review in Geneva. And PV Sindhu to take on compatriot Unnati Huda in China Open Badminton Tournament today. And with that, we end the morning news. Have a nice day.
1: Akashwani. புத்தம் புது காலையில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் திரைகானம். பேச்சுலர் படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் ஸ்வாகதா கிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைக்கதையில் டாக்டர் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர், ஜோனிதா காந்தி பாடிய பாடல் இப்பொழுது.

0: அரண்மனை 3 படத்திற்காக ரீமா பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும்.
0: திரைக்கோணத்தில் நிறைவாக ஈஸ்வரன் படத்திற்காக ML காயத்ரி பாடிய பாடல்.

நிறைவு பெற்றது புத்த புது காலை. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர சர்மா அவர்கள் கட்டம். முதலில் பக்துனி சாரித்ரமோ, பேகடா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதித்தாளம்.

நேரம் 9:25 40 அரங்கிசை நிகழ்ச்சியில் கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர் சர்மா அவர்கள் கட்டம், தொடர்ந்து நின்னுவினாக ஷியாமா சாஸ்திரி கிருதி, பூர்வி கல்யாணி ராகம் விமலச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர சர்மா அவர்கள் கட்டம்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் இனி கேட்கலாம் முத்துச்சிதறல். நிகழ்ச்சியில் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் உல்லாசப் பறவைகள் திரைப்படத்திற்காக.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11
1: இனி மௌனராகம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

நேரம் 10:30. அகில இந்திய வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறலில் திரைசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தொடர்வது அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், இளையராஜா, SP சைலஜா பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: ஆகாஷ்வாணி, நேரம் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ், S. ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது உரிமை திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல். ஓ, மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓ, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: கேட்கலாம் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனால தான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: கேட்கலாம் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்கும்
1: முன். புதுக்கார் வெள்ள வாய்ப்பு, அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் தான்
2: அவரோட
1: டீடைல்ஸ் தரணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
2: நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, ரிலாக்ஸ்.
1: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
3: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
1: கூல் ஆக இருங்கள்.
4: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இனி இந்த அலைவரிசையில் தொடர்ந்து இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல்.

ராதா சங்கரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அட்டல் நிலத்தடி நீர் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 இன்னுயிர் தோழி. வாங்க பேசலாம். அறிவின் அகரம், அனுபவத்தின் அழகு. ஆசிரியர் எஸ்தர் புஷ்பவல்லி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம். வியக்க வைக்கும் ரயில் நிலையம் பற்றிய தகவல். உங்களுக்காக இந்திய வடிவக்கலை ஓவியங்கள். இதில் கோலக்கலை குறித்து தகவல் வழங்குபவர் ஓவியக்கலை பயிற்றுனர் டாக்டர் ஏ பிருந்தா அவர்கள் ஆகியவை இடம்பெறும். 2:15 திரைகானம். பிற்பகல் 2:40 விளையாட்டு அரங்கம். வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் பி பிரவீன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் விஜயகுமார். ஏழு 25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 11 பகுதி. காய்கறி பயிர்களில் இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மை. திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப நாராயணன் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05, 8:30 திரைகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். ஒன்பது 30 அரங்கிசை. ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல். தொடர்ந்து காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்கி வைக்க முயன்றார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம், மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிமில் சுரங்கப்பணியின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்காக மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், விஞ்ஞானிகள், ரயில்வே பொறியாளர்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்தார். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை என்று அவர் குறிப்பிட்டார். பின்னர் நீட் பிரச்சினையை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே எழுப்பினார். தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் 12 பெரிய துறைமுகங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், சென்னை 800 உள்ள காமராஜர் துறைமுகம் தவிர மற்ற துறைமுகங்கள் அரசு பங்கேற்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் தனியார் மற்றும் அரசு பங்கேற்புடன் கூடிய துறைமுகங்களின் கட்டுமானத்திற்காக டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினாா்.

0: பெரிய துறைமுகமும் தனியார் வசம் இல்லை என்றும், கட்டுமானத்திற்கான இடம் மற்றும் வசதிகள் துறைமுக ஆணையம் மற்றும் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் கூடிய திட்டத்தின் கீழ் சென்னை காமராஜர் துறைமுகத்தில் இரும்பு தாது போக்குவரத்திற்கு தனி முனையம் செயல்படுவதாகவும், தூத்துக்குடி துறைமுகத்தில் 3 மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், இதனை தெரிவித்த அவர், வங்கிக் கணக்குகளை தொடங்குவது தொடர்பாக கிராமங்களிலும் ஊரகப் பகுதிகளிலும் தொலைதூர பகுதிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 1,49,17,594 பேர் தங்களது வங்கிக் கணக்குகளை செயல்பாட்டில் வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த வங்கிக் கணக்குகள் அனைத்தும் எந்தெந்த பகுதிகளில் செயல்படுகிறது என்பதை கண்காணிப்பதற்கு செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். நாடு முழுவதிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த சிகிச்சை வழங்குவதற்கு 19 மாநிலங்களில் புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் சிகிச்சைக்கான நிதி உதவியும் வழங்கப்படுவதாக கூறினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஆண்டுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் கீழ் 27 வகையான சிறப்பு மருத்துவத்திற்கும் 1,961 சிகிச்சை முறைகளுக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து கண்டறிவதற்கான மருத்துவ முகாம்களும் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் தேசிய இலவச மருத்துவ திட்டத்தில் பாம்பு கடி சிகிச்சைக்கான மருந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக சிகிச்சை பெறுவதற்கான மருந்துகளின் பட்டியலை அரசு வெளியிட்டிருப்பதாகவும், புதிய வகை மருந்துகள் தொடர்பான ஆய்வுகள் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், அசாம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டு உடனடி சிகிச்சை பெற இயலாமல் அல்லது மருந்துகள் கிடைக்காமல் இருக்கும் பகுதிகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2030 பாம்பு கடியால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை முற்றிலும் கட்டுப்படுத்த அரசு ஆராய்ச்சிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் மண்டல மாநாட்டின் போது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் ஒத்துழைத்து வருவதாக தெரிவித்தார். ஆசியா மட்டுமின்றி உலகளாவிய வளர்ச்சிக்கு இந்தியா சீனா உறவுகள் மேம்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையேயான நடைபெற்ற பேச்சுவார்த்தை மூலம் தூதரக உறவுகள் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நேரடி விமான சேவை மற்றும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கியது வரவேற்கத்தக்கது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உணவு, எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற ஆசியான் அமைச்சர்கள் அளவிலான மாநாட்டில் உரையாற்றிய அவர், இத்துறைகளில் சவால்களை எதிர்கொள்ள ஆசியான் உறுப்பு நாடுகள் தயாராக இருப்பதாக கூறினார். இந்த ஆண்டு இந்தியா ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கிடையே கடல்சார் ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. கர்நாடக

0: மாநிலம் கார்வர் கடல் பகுதியில் இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்திய கடற்படையின் பங்களிப்பை அவர் பாராட்டினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு ஐ என் எஸ் மால்வன் போன்ற போர்க்கப்பலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். கேரள மாநிலம் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட ஐ என் எஸ் மால்வனின் 80% பாகங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது என்று ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு கடற்படை தளத்தின் வைஸ் அட்மிரல் சஞ்சய் வாட்சிகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய மாங்கனி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்கனி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இன்றைய தினம் தேசிய மாங்கனி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 100,000 ஏக்கரில் மாங்கனி சாகுபடி செய்யப்படுகிறது. மா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் தொடங்கிய அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் அகில இந்திய மாங்கனி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்த மாங்கனி கண்காட்சியில் மல்கோவா, செந்தூரா, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், மல்லிகா, பீத்தர், பெங்களூரா போன்ற 30-க்கும் மேற்பட்ட ரகங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு கூடுதல் மகசூல் பெறுவது, நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாயம் மேற்கொள்வது குறித்த சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,550 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக் கூட்டத்தில் ஜனநாயக கட்சி உறுப்பினர் டிக் டர்பனின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். கடந்த மே மாதத்தில் ராணுவ நடவடிக்கைக்காக 800 கோடி டாலர் செலவாகியதாக அமெரிக்க அரசு தெரிவித்திருந்தது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 5-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபார்களை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட ஐ என் எஸ் மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,550 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50, 17:17, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழக கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் நாளையும், மேற்கு மத்திய அரபிக்கடலின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் கிழக்கு மத்திய அரபிக்கடலை ஒட்டிய ஒரு சில இடங்கள் இங்கெல்லாம் இன்றும் பலத்த காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கர்நாடக கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய இடங்கள் மற்றும் கிழக்கு மத்திய அரபிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் நாளை பலத்த காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இப்பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். விரிவான வானிலை பிற்பகல் 2:55. இனி மெல்லிசை கேட்கலாம். ஏபி கோமலா பாடியுள்ள அபிராமி அம்மை பதிகம்.

0: மெல்லிசை கேட்டீர்கள். நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் அட்டல் புஜல் யோஜனா பற்றி தெரிந்து கொள்வோம். அட்டல் புஜல் யோஜனா நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மையை இலக்காக கொண்டுள்ளது. முக்கியமாக உள்ளூர் சமூகங்கள் பங்குதாரர்களின் தீவிர ஈடுபாட்டுடன் நிலத்தடி நீர் ஆதாரங்களின் நீண்டகால நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகளால் ஒதுக்கப்படும் நிதி நியாயமான முறையில் செலவிடுவதை உறுதி செய்கிறது. நிலத்தடி நீர் மேலாண்மைக்கான நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்தும் முக்கிய நோக்கத்துடன் இந்த திட்டம் ஒரு முன்னோடியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இருந்து வரும் பிரச்சினையான நிலத்தடி நீர் குறைபாடு என்ற சிக்கலை போக்குவதற்கு இந்திய அரசாங்கம் 2018 உலக வங்கியின் நிதி ஒப்புதலை பெற்று 2019 டிசம்பர் மாதத்தில் இந்த அட்டல் புஜல் யோஜனாவை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டமானது ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் தொடங்கப்பட்டது. அட்டல் புஜல் திட்டம் இந்தியாவில் நிலத்தடி நீர் பயன்பாடு மற்றும் பாதுகாப்பு தொடர்பானது. நிலத்தடி நீர் ஆதாரங்களை மீட்டெடுப்பதற்கும் நிலத்தடி நீர் வளங்கள் சுரண்டப்படுவதை தடுப்பதற்கும் உள்ளூர் மட்டத்தில் மக்களின் ஈடுபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டம் தற்போது ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கான நிதியில் ஒரு பாதி செலவை மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது. மற்ற பாதியை உலக வங்கி கடனாக அளித்துள்ளது. சமூக பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையில் நிலத்தடி நீர் மேலாண்மை இலக்குகளை அடைவதற்கான ஊக்கத்தொகையாக கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் மாநிலங்களுக்கு 50% பணத்தை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஹரியானா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை உள்ள சுமார் 8000 மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆபத்தான விகிதத்தில் நிலத்தடி நீர் குறைந்து வருவது தொடர்பான மத்திய நிலத்தடி நீர் வாரிய அறிக்கையின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு அட்டல் புஜல் யோஜனாவை விரைவாக செயல்படுத்தி வருகிறது. நாட்டின்

கீழ்மை பகுதிகள் கண்டறியப்பட்டு அங்கே மக்கள் பங்களிப்போடு இந்த நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் நீர் அமைப்புகள் இரண்டு வகையாக உள்ளன. வண்டல் மற்றும் கடினமான பாறைகள் கொண்ட நீர்நிலைகள். இந்த திட்டத்தின் கீழ் முன்னுரிமை பகுதிகளாக குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் மாநிலங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த மாநிலங்களில் நிலத்தடி நீர் அதிகமாக சுரண்டப்பட்டு அங்கே நீர் ஆதாரம் வெகுவாக குறைந்துவிட்ட காரணத்தினால் அங்கே மக்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் நிலத்தடி நீர் மேலாண்மை தொடர்பான திறன் வளர்ப்பு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. இதன் மூலம் சமுதாய அளவில் பெரும் மாற்றத்தை கொண்டுவர இயலும் என்று திடமாக நம்பப்படுகிறது. அடல் புஜல் யோஜனா திட்டம் நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மையை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இணைந்துள்ள மாநிலங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நிதி மானியமாக வழங்கப்படுகிறது. நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மை தொடர்பான நான்கு முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. நீர் மேலாண்மைக்கான நிறுவன கட்டமைப்புகளை உருவாக்குதல், நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்துதல், நீர் பயன்பாட்டு செயல்திறனை மேம்படுத்துதல் மற்றும் நிலத்தடி நீர் மேலாண்மையை வளர்க்க சமூகம் சார்ந்த நிறுவனங்களை வலுப்படுத்துதல் உள்ளிட்டவை இந்த திட்டத்தின் நோக்கமாகும். பெரிய அணைகள் மற்றும் புதிய பெரிய அளவிலான நீர்ப்பாசன அமைப்புகளின் கட்டுமானம், தொழிற்சாலை கழிவுநீர் சேகரிப்பு, சுத்திகரிப்பு மற்றும் நிலத்தடி நீரை ரீசார்ஜ் செய்ய பயன்படுத்துதல், சுற்றுச்சூழலுக்கு பாதகம் ஏற்படுத்தாத செயல்பாடுகள் போன்ற அடிப்படையில் இந்த திட்டத்திற்கு முதலீடுகளும் வரவேற்கப்படுகின்றன. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் அடல் புஜல் யோஜனா பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: forward in making ships. So very good progress has been made in Atmanirbharta as far as shipbuilding is concerned. I just hope that, you know, other two services, especially Indian Air Force, learns the lesson as to how Indian Navy has been able to, you know, get this whole concept right, where you have your Indian Navy officers who are embedded in your shipbuilding right from the beginning.
1: In Sikkim, search and rescue operation is on for the third day today to evacuate people trapped inside the under-construction tunnel of the NHPC Teesta Stage 6 hydroelectric project at Samardung in Namchi district. Official sources said that 12 bodies have been recovered so far and 13 persons are believed to be trapped inside the ill-fated tunnel. Governor Om Prakash Mathur and Chief Minister Prem Singh Tamang Gole visited the accident site yesterday. Chief Minister announced to set up a high-level inquiry to find out the causes of the incident. Mr. Gole further said that the incident might have happened due to the explosion of methane gas and not because of landslides. Delhi Metro Rail Corporation, DMRC, has informed that 16 metro stations have been closed till further instructions due to security reasons in the national capital. These include Lok Kalyan Marg, Rajiv Chowk, Patel Chowk, Ramakrishna Ashram Marg, Barakhamba Road, Supreme Court, Seva Tirth, Janpath, Mandi House, Central Secretariat, ITO, Delhi Gate, Indraprasth, Khan Market, Jorbagh and Shivaji Stadium. However, DMRC noted that the interchange facility will remain available at Rajiv Chowk, Mandi House and Central Secretariat. External Affairs Minister Dr. S. Jaishankar today participated in the Quad Foreign Ministers meeting at Manila in Philippines. In a joint statement, India, Japan, Australia and United States reaffirmed the commitment to strengthen a free and open Indo-Pacific and unwavering support for ASEAN unity and centrality. During the meeting, they focused on regional challenges and opportunities to support the ASEAN outlook on the Indo-Pacific. Key discussion areas include maritime and transnational security, economic prosperity, critical and emerging technologies, and emergency response. They are united in the conviction that peace and stability in the Indo-Pacific maritime domain underpin the security and prosperity of the region. And that is the end of this news bulletin.
2: நேரம் 1:10.
3: ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு சிறப்பான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கல்வி என்பது புத்தகத்தில் இருப்பதை மட்டும் கற்றுத்தருவதல்ல, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுத்தருவதுதான். அந்த வகையில் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் மனதில் அறிவின் விதையை விதைத்து 35 ஆண்டுகளாக மாணவர்களை அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் வழிநடத்தி தன் பணியை செவ்வனே செய்து முடித்த ஓய்வு பெற்ற ஆசிரியை எஸ்தர் புஷ்பவள்ளி அவர்கள். வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகமும் இந்த ஆசிரியர் பணிக்கு நீங்க வந்த பயணம் பத்தியும் சொல்லுங்க மேம்.
4: என்னுடைய பெயர் எஸ்தர் புஷ்பவள்ளி. என்னுடைய பூர்வீகம் வந்து ராமநாதபுரம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை தான். நான் மதுரையில் ஒரு பள்ளியில் படித்து அதன் பின்பு என்னுடைய ஆசிரியர் பயிற்சியை ராமநாதபுரத்தில் ஒரு பள்ளியிலே முடித்தேன். அதைத் தொடர்ந்து 35 ஆண்டுகள் என்னுடைய ஆசிரியர் பணியிலே முடித்து கடந்த மே மாதம் 31/1/26 என்னுடைய பணியை நிறைவு செய்திருக்கிறேன்.
3: ரொம்ப அருமையா, ஒரு 35 ஆண்டுகாலமாக வந்து ஒரு ஆசிரியர் பணியை வந்து ஒரு சிறப்பான ஒரு பணியை வந்து நீங்க செஞ்சிருக்கீங்க இல்லையா? ஆனா முதல் நாள் அந்த வகுப்பு எடுத்த அந்த அனுபவம் இருக்குல்ல, அது யாருனாலையும் கண்டிப்பா மறக்க முடியாது இல்லையா? சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: எனக்கு வயது 23 தொடங்கி இருக்கு. அந்த நாட்கள்ல நான் ஸ்கூலுக்குள்ள நுழையும் பொழுது அந்த ஸ்கூல்ல மிகப்பெரிய ஸ்கூல், நிறைய ஆசிரியர்கள், நிறைய மாணவர்கள். வகுப்பறைக்குள்ள நான் நுழையும் பொழுது காலை வைக்கும் போது எந்த இடத்துல காலை வைக்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு மாணவிகள் நிறைந்திருந்தார்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 98 மாணவிகள் உள்ள நுழையும் பொழுது எனக்கு வந்து இருந்த ஒரு பயம், அது எப்படி எனக்கு சொல்ல முடிஞ்சுன்னா, ஒரு நிரப்பப்படாத, தண்ணீர் நிரப்பப்படாத ஒரு குடம்போலையும், ஒரு எழுதப்படாத ஒரு சிலேட்

0: வேட்டை போலையும் உணர்ந்த. ஏன்னு சொன்னா அது பார்த்த உடனே ஒரு பயம், என்னன்னா ஒண்ணுமே இல்லை. யார பார்த்தாலும் மூத்த ஆசிரியர்கள், என்னை விட கிட்டத்தட்ட 15 வயது மூத்தவர்கள், 40-45 வயசு உடைய, நான் தான் இங்கே ஜூனியர், ரொம்ப ஜூனியர் நான் தான் அந்த ஸ்கூல்ல. அப்போ எல்லாருமே 40க்கு மேல இருந்தவங்க. அந்த பயம் என்னை வந்து ரொம்ப ஆட்கொண்டது. காலப்போக்கில் எனக்கு மாறுவதற்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்தது.
1: அதாவது 35 வருஷம் ஆனாலும் இன்னமும் அந்த படப்படப்பு இதெல்லாமே வந்து இருக்கிற மாதிரியே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டே இப்பதான் நீங்க வந்து வகுப்படுத்த மாதிரியே நீங்க சொன்னீங்க, அந்த உணர்வு ரொம்ப அருமையா இருந்தது. இப்போ 35 ஆண்டுகள்ல ஒரு வகுப்பு ஆசிரியரா வந்து நீங்க ரொம்ப வருஷமா வந்து நீங்க எந்த வகுப்பு குழந்தைகளுக்கு நீங்க எடுத்திருக்கீங்க?
0: 35 ஆண்டுகள்ல ஒரு ஆண்டு வந்து நான் 7th எடுத்தேன், ஒரு ஆண்டு வந்து 8th எடுத்தேன், 33 வருஷம் வந்து நான் 5th தான் எடுத்தேன். காலையில் 8:30 நுழைஞ்சோன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும், அந்த காலங்களில் நாங்கள் 6 மணி வரைக்கும் இருப்போம். 6 மணி வரைக்கும் நாங்கள் வேலை செய்துட்டு போவோம். 5 பாடமுமே நாங்கள் தான் எடுப்போம். அதனால மாணவர்களை பற்றி ஈச் அண்ட் எவ்ரி திங், ஒவ்வொரு மாணவர்களை பற்றி குடும்ப சூழலிருந்து எல்லாமே நாங்கள் அத்துப்படியாக வச்சுருப்போம். நான் முதல்ல போனதுக்கும் அதற்கு பிறகு நான் கற்றுக்கின்றதுக்கு ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம்.
1: இப்ப ஒரு பள்ளியில வந்து ஒரு ஆசிரியர் பணி அப்படின்றது வந்து அந்த பள்ளியோட முடிஞ்சு போறது கிடையாது. அப்ப ஒரு ஆசிரியர் அப்படின்னா அவங்களோட முழு பணியும் எப்படி இருக்கும்?
0: என்னுடைய பணியில வந்து நான் ஒரு பாடம் எடுக்க போறேன்னா அந்த பாடத்துக்கு என்னென்ன என்னால சார்ட்டு, எய்டு, பிக்சர்ஸ், நிறைய ஆல்பம் ஒர்க், கடையில் என்னென்ன எந்தெந்த பொருள் என்ன, இப்போ கணக்குனா அதுக்கு என்னென்ன வாங்கலாம், சயின்ஸ்க்கு என்ன வாங்கலாம், சோசியலுக்கு என்ன வாங்கலாம், இப்போ மாதிரி நமக்கு ஒரு சேர்ச் பண்ணிட்டா உடனே நமக்கு கிடைச்சிடும். அப்போ வந்து எதுவுமே கிடைக்கிறதுக்கு ரொம்ப அபூர்வமான காரியம். எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, பிள்ளை இருக்கு, வீட்டு வேலை எல்லாமே இருக்கு. இருந்த பொழுதிலும் இது வந்து பிரதான தொழில், இதுதான் எனக்கு உணவு கொடுக்கிற ஒரு தொழில். நான் கிட்டத்தட்ட தூங்குறதுக்கு 12 மணி 1 மணி ஆகும். அந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் வந்து என்னுடைய வகுப்புக்கு வருவேன். உண்மையிலே ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நான் வந்து என்னுடைய வேலையை செஞ்சிருக்கேன். உண்மையா பயந்து மாணவர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தான் நான் அதிக நாள் வந்து நான் வகுப்பாசிரியரா நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ 5ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது 9 வயது இல்லைன்னா 10 வயசு குழந்தைங்க தான் அதுல இருப்பாங்க. இந்த பருவ குழந்தைகளை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஏன்னா நல்லதும் தெரியாது, அவங்களுக்கு கெட்டதும் தெரியாது. அப்ப இந்த 2 பருவமும் கலந்த ஒரு குழந்தைங்களை நம்ம எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும்?
0: மாணவிகள் வந்து நம்ம கிட்ட ரொம்ப ஒரு அன்பை எதிர்பார்க்கிற ஒரு வயது. நம்ம வந்து அவ தவறு செய்யும் போது நம்ம அடிச்சிருவோம், ஆனா அந்த நிமிஷம் அந்த புள்ள மறந்துடும். மறந்துட்டு அடுத்த கணம் ஓடி வந்து மிஸ் அப்படின்னு வந்து நம்ம வசகத்தை பார்த்துட்டு நிக்கும், நம்ம பேச மாட்டோமா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த கோவம் நம்மளுக்கு வந்து தணிஞ்சிரும். தணிஞ்சிட்டு அவளை சரி இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது சரியா அப்படி சொல்லு. நல்லா படிக்கிற பிள்ளைய பாராட்டிட்டு அவளுக்கு ஒரு சின்ன ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவளுக்கு அது ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் சொல்லுவேன், உனக்கு எத்தனை முறை தெரியலனாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு சொல்லி கொடுக்கத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால பயம் இருக்கக்கூடாது. பயம் வந்து எப்போ இருக்கணும், இருக்க வேண்டிய இடத்துல தான் பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த பிள்ளைகளை கொஞ்சம் நம்ம அன்பை தட்டி கொடுத்தே நம்ம போனோம்னு சொன்னால் அவங்கள வந்து நம்ம என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு நல்லா அவங்கள கொண்டுட்டு வர்றது நம்மளால் முடியும். இன்னொன்று அவங்கள பர்சனலாக அவங்ககிட்ட உனக்கு ஏன் சோர்வாக வந்திருக்கேன், ஏன் இந்த வந்திருக்க அப்படின்னு கேட்டோம்னா அவள் அப்படியே படிப்படியாட்ட மடமடன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி கஷ்டம், அந்த மாதிரி கஷ்டம், பெற்றோர்கள் கஷ்டம். அதனால எங்களுக்கு இந்த ஒரே வகுப்பில் இருக்கிறதுனால மாணவிகளை வந்து நாங்கள் கையாளுவது இருந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமான ஒரு காரியம். எல்லா சூழ்நிலையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், ஏன்னா எல்லா நேரமும் நாங்கள் தான் இருக்கிறோம். அதனால நாங்கள் அவங்கள கொண்டுட்டு வர்றது எங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அது எங்களுக்கு ஒரு சுமையாக எங்களுக்கு தெரியாது.
1: இப்போ நீங்க வந்து இந்த ஆசிரியர் பணிக்கு வந்து இத்தனை ஆண்டு காலம், அதாவது உங்களோட வயதுல பாதிக்கும் மேல ஆசிரியர் பணியில இருந்திருக்கீங்க இல்லையா? சோ இந்த ஆசிரியர் பணிக்கு நீங்க முதல் முதல்ல வரும்போது உங்களுக்குமே வந்து அந்த ஆசிரியர் பணியே புதுசுதான். வருஷங்கள் போக போக போகதான் நம்மளோட பொறுப்புகள் என்ன, அதுக்கு நம்ம எப்படி வந்து நம்மளை வந்து உருவாக்கிக்கிறணும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்மளுமே வந்து ஒவ்வொரு வருஷமும் போக போக தான் நம்ம கடந்துப்போம் இல்லையா? முதல் முதல்ல ஒரு ஆசிரியரா இருக்கும்போது நீங்க எப்படி இருந்தீங்க? 35 ஆண்டுகள் முடியும் போது அந்த தருணத்துல இருக்கிற அந்த ஆசிரியரா நீங்க எப்படி நீங்க மாறினீங்க, அதை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
0: நான் வந்து இந்த முதிர்ந்த நிலையை அடைவதற்கு என்னுடைய மூத்த ஆசிரியர்கள் தான் எனக்கு காரணம். நான் சிறு வயதில் நான் போகும்போது யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும், யார்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு. எனக்கு எப்போதுமே என்னுடைய பாடத்தில் சந்தேகம் இருக்கிறத வந்து நான் பிறர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசைப்படுவேன். ஒன்று டிக்ஷனரியை ஃபாலோ பண்ணுவேன், இல்லாட்டி மூத்த ஆசிரியர்களை ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு இப்போ ஒரு சயின்ஸோ சோசியலோ மேத்ஸோ எனக்கு தெரியலன்னா இதுக்குன்னு தனியாக படித்த சயின்ஸ் டீச்சர்கிட்ட போய் நான் கேட்பேன், மிஸ் இந்த எலும்பு படத்துக்கு எப்படி நடத்தணும், கண்ணுக்கு எப்படி நடத்தணும், உறுப்புகள் படத்துக்கு எப்படி இருக்கணும், அவங்கக்கிட்ட போய் நோட்ஸ் எடுப்பேன். அதே மாதிரி

0: மேத்ஸ் டீச்சர்கிட்ட போய் கேட்பேன், அதாவது எனக்கு என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறத. ஏன்னா நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும், தெரியாமல் நம்ம போய் நிற்கக்கூடாது. நான் நிறைய புஸ்தகம் வாசிப்பேன். இருந்த பொழுது மூத்த ஆசிரியர்கிட்ட ரொம்ப ஆலோசனை கேட்பேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லலாம் என்ன செய்வேன்னா, ஸ்கிட்டு எப்போதுமே பாடம் நடத்தும் போது நாடகத்தின் வாயிலாக அப்படிலாம் நான் வந்து என்ன செய்வேன்னா நடத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ரொம்ப பாராட்டி இருக்கிறாங்க. ஆதி மனிதனா ஆதி மனிதனையும் கொண்டாந்து நிறுத்திட்டீங்க, உறுப்புகள்னா அந்த உறுப்புகளையே அப்படியே கொண்டாந்து எல்லாத்தையும் டெமோ பண்ணி காட்டிட்டீங்க, மார்க்கெட்டு எடைங்கிற கணக்குக்கு அப்படியே ஒரு கடையவே ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அப்படிலாம் வந்து நிறைய இது பண்ணியிருக்கு. நிறைய அனுபவம் மூத்த ஆசிரியர் முறை நான் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு நான் வந்து எங்க போனாலும் என்னால இன்னொரு 10 வருஷம் கூட நம்ம மற்றவங்களுக்கு சேவை செய்யலாங்கிற அளவுக்கு நான் நிறைய கற்றுக்கிட்டேன். மேடையில் பேசுறதுக்கு கற்றுக்கிட்டேன், ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு கற்றுக்கிட்டேன், ஒரு ஃபெலிஸ்டேஷன் கொடுக்கறதுக்கு கற்றுக்கிட்டேன். இது எல்லாமே நான் மூத்த ஆசிரியன் வாயிலாகவும், இன்னும் நிறைய கதை சொல்லுவேன் அது வந்து புத்தகத்தின் வாயிலாக, ரீடிங் ஹேபிட் எனக்கு ரொம்ப உண்டு, நான் அதன் வழியாகவும் நான் கற்றுக்கொண்டேன்.
1: அதாவது அந்த ஆசிரியர் பணியை பற்றி ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போதும் உங்க மனசுல அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட நீங்க சொல்றீங்க, அது உங்க முகத்திலேயே தெரியுது. அதாவது ஒவ்வொரு பணிக்குமே வந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த ஆசிரியர் பணிக்கு அப்படின்னு தனித்துவமான விஷயம்னு நீங்க பாக்குற விஷயத்த சொல்லுங்க.
0: எனக்கு எப்போதும் கையில் ஒன்று சாப்பீஸ் இருக்கணும், அல்லது நோட்டில் ரெட் பென் இருக்கும், நோட்டு திருத்திருக்கு, இந்த வேலை தான் நான் இருப்பேன். பாடம் நடத்தணும், நின்று தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு இருக்கும். அதனால் எந்த நேரமும் ஒரு தேனி மாதிரியே நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும், ரொம்ப பிரியப்படுவேன். அதே மாதிரி மாணவர்களையும் அப்படித்தான் வச்சுருப்பேன். வெறும் பாடம் மட்டும் நடத்துறது மட்டும் இல்லை, அவங்க ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக கொண்டுட்டு வரேன்னு நினச்சி, எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு எழுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப என்னை முழுமையாக அர்ப்பணிப்பேன். ஒரு தோய்ந்து போய் ஒரு சோம்பேறியா அப்படிலாம் இருக்கணும், நல்லா நடத்தணும், பிள்ளைகளுக்கு நல்லா போய் ரீச் ஆகணும். இந்த பாடம் ஏன் எடுக்கிறோம், அதோடைய கருத்து என்ன, அது எப்படி போய் பிள்ளைகளுக்கு போய் சேரணும், அது அவளுக்கு எந்த விதத்தில் பயனாகுங்கிற அளவுக்கு நான் டீச் பண்ணணும் விரும்புவேன்.
1: இப்போ அந்த 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த ஒவ்வொரு எழுத்தா கூட்டி அந்த ஒவ்வொரு வார்த்தையை கம்ப்ளீட்டா சொல்ல தெரியும். அதே மாதிரிதான் 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் வந்திருப்பாங்க. இப்போ 5ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஓரளவு வாசிக்கிறதுக்கு கொண்டு வரணும் இல்லையா, ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த டைமில் அந்த ரீடிங் ப்ராக்டிஸ்ன்றது வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க, அந்த ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க?
0: 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிள்ளைகள்ட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணுவா இது பண்ணுவா. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து ஹியரிங் நிறையா இருக்குது, ரைட்டிங் வந்து அவங்களுக்கு ஸ்லோவாகிடுச்சு. ஏன்னா டிவி பார்க்குறாங்க, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய நீங்கள் இப்போ நம்மளுக்கு தெரியாத ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ எனக்கெல்லாம் சில இதை வச்சுட்டேன்னா தெரியாது, அவளுக்கு படிப்பே வராது. ஆனால் இந்த செல்ஃபோனில் அவளுக்கு நிறையா காண்டாக்ட் இருக்கும், எனக்கு தெரியாதெல்லாம் அவளுக்கு தெரியும். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நிறையவே எழுத்து கொஞ்சம் கஷ்டப்படுறான் எழுதுறதுக்கு. இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்துலேருந்து இப்போ ஜூனில் பண்ண ஆரம்பிச்சேன்னா அவங்களுக்கு முதல்ல அந்த எழுத்து கொண்டு வரதுக்கு ஓரெழுத்து ஈரெழுத்து மூவெழுத்து இந்த எழுத்துக்களை முதல்ல அறிமுகப்படுத்தி முதல்ல ஆணாவணாவை கொண்டுட்டு வந்து அந்த கூட்டு எழுத்துக்கள் எப்படி வந்துச்சு, ஒரே எழுத்துனா தை பை கை அப்படின்னு வருது, ஈரெழுத்துனா கல் மண் அந்த மாதிரி இருக்கு. சில இடத்துல ரொம்ப புரியாத பிள்ளைகளுக்கு அதை எடுத்து காட்டி இதுதான் கல் இதுதான் மண் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாசிக்கிறதுக்கு அவளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் டெய்லி என்ன செய்வேன்னா பாடத்திலேயே ஒரு பகுதியில் ஒரு 5 வரி வாசிக்கணும், அதே மாதிரி ஆங்கிலத்தில் 5 வரி வாசிக்கணும். வாசிப்பு பயிற்சிக்கு நிறைய வந்து கதைகள் மூலம் கதை புக்கு டெய்லி வாசிக்கணும், கிளாஸில் சொல்லி வாசிக்க வைப்பேன். வாசிப்பு பயிற்சி இருந்தால் தான் அந்த பிள்ளைங்களால் புக்கு படிக்க முடியும். படிச்சா மட்டும் பார்த்தா எழுதணும், வாசிக்கணும், எழுதணும், இது ரெண்டு தான் படிப்புல ரொம்ப முக்கியமானது.
1: இந்த ஒரு 2 பயிற்சியும் வந்து அவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்களோட பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்வாங்க.
0: கட்டாயம்.
1: அதாவது படிப்புல பின்தங்கிய குழந்தைகளையும் ஒரு வகுப்புன்னு எடுத்துட்டோம்னா அதை வாழ்த்தனம் பண்றதுக்குன்னே ஒரு சில குழந்தைகள் இருப்பாங்க, சோ அந்த மாதிரி சேட்டை பண்ற குழந்தைகளையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
0: ஒண்ணுமே தெரியாத மாணவி இருக்கிற இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருப்பான். நான் முதல்ல சொன்னது மாதிரியே அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன 2 லெட்டர் அந்த சொன்னால ஈரெழுத்துக்கள் மூவெழுத்துக்கள் உள்ளதை போதிச்சு அந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்யணும், எழுத வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்றதுக்கு இப்போ எழுதி காட்டிட்டாலா வெரி குட், இதே தான் நாளைக்கு செஞ்சுட்டு இது 5 டைம்ஸ் எழுதிட்டு வரணும், இது 2 டைம்ஸ் எழுதி டேபிள்ஸா 2வது வாய்ப்பாட ஒரு 5 வரைக்கும் எழுதிட்டு வந்துருச்சு, நீ செஞ்சுட்டு வந்துட்டா உனக்கு காலையில் நான் முட்டாய் கொடுப்பேன் அந்த மாதிரி செஞ்சிருக்கேன். அப்படித்தான் இது வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் நான் அப்படித்தான் செஞ்சிருக்கேன். வந்து உடனே என்ன சொல்லி நான் காலையில் முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து நினைப்பா. இந்த வாழ்த்தனம் பண்ற பிள்ளைகளுக்கு லீடர்ஷிப், நீ தான் இன்னைக்கு கிளாஸ் லீடர், நான் இப்போ வெளியில் போயிடுவேன் ஆஃபீஸ்க்கு, மேடம் கூப்பிட்டுருக்காங்க போகிறேன், வகுப்பு அமைதியாக இருக்கணும், நீ தான் பார்க்கணும், நோட் எழுத முடிச்சுட்டு கலெக்ட் பண்ணி வை அப்படின்னு அவளுக்கு ஒரு லீடர்ஷிப் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், இன்னைக்கு இந்த லீடர்ஷிப் அவன் நல்லா பார்த்துட்டான், இன்னைக்கு சூப்பராக செஞ்சாடி இந்த பொண்ணு அப்படின்னு அவளை பாராட்டி ஒரு பேனா வையாது ஒரு பென்சில் ஏதாவது கையில் கொடுத்துட்டோம்னா அவள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தான் ஒரு லீடர், அவளுக்கு வந்து வீட்டில் போய் சொல்லிடுறது நான் தான் இன்னைக்கு லீடர் அப்படின்னு அவளுக்கு இந்த தலைமைத்துவம் கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவளோட வாழ்த்தனம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.

0: அதாவது நீங்க நிறைய விஷயம் வந்து நீங்க வந்து ஒரு ஆசிரியர் குணாதிசயமா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. இதுல இன்னமுமே வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கண்டிப்பா நல்லபடியா கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய குணாதிசயங்கள் பத்தி சொல்லுங்களேன்.
1: ஆசிரியர்கள் வந்து எப்படின்னு சொன்னா, நம்ம பிள்ளைக்கு என்ன கேர் கொடுக்குறோமோ, கோவப்பட வேண்டிய நேரத்துல கோவப்படணும், கண்டிக்கிற நேரத்துல கண்டிக்கணும், திட்ட வேண்டிய நேரத்துல திட்டணும், எல்லாமே இருக்கணும். எல்லா நேரமுமே அன்பா போக முடியாது, அதால திருத்த முடியாது, சரிங்களா? அதனால அந்த ஆசிரியர்களுக்கு வந்து கருணை இருக்கணும், இரக்கம் இருக்கணும், தயவு இருக்கணும், நல்லா அவங்களோட போட்டு பொறுமை இருக்கணும், இதெல்லாம் இருக்கும். பொறுமை ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த பிள்ளைகிட்ட எங்கிட்ட நிஜமாவே அந்த பிள்ளைகள் பண்ற சேட்டையில பொறுமை இருக்காது. ஆனா இதெல்லாம் இருந்தா தான் அவங்களை என்ன செய்ய முடியும், ஒரு நல்ல ஆசிரியரா இருக்க முடியும்.
0: இப்போ ஒரு ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு பாடம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கணும்?
1: ஒரு வருஷம் முழுவதும் அவங்களோட நான் இருக்கேன். அப்போ அவங்க என்னை பார்க்குறாங்க, நான் எப்படி பாடம் எடுக்கிறேன், நான் எப்படி நடந்துக்கிறேன்.

0: முடியும், ஒரு நல்ல ஆசிரியரா இருக்க முடியும்.
1: இப்போ ஒரு ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு பாடம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கணும்?
0: ஒரு வருஷம் முழுவதும் அவங்களோட நான் இருக்கேன். அப்போ அவங்க என்னை பார்க்குறாங்க, நான் எப்படி பாடம் எடுக்கிறேன், நான் எப்படி நடந்துக்கிறேன், மற்றவங்களோட எப்படி இருக்கிறேன், இந்த பிள்ளைகளோட எப்படி இருக்கேன், என் வேலையில் நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய சின்சியர், எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அப்போ பிற்காலத்தில் அவங்க வரும்போது இந்த மிஸ் தான் நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல். ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போனால் ஒரு கண்டிப்போடு இருக்கணும், ஒரு டிசிப்ளினோடு இருக்கணும்.
1: இப்போ நான் கேட்க போகிற கேள்வி வந்து எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு டவுட்டாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு ஆசிரியர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? அது என்ன, வீட்டில் வந்து பெற்றோர்கள் வந்து சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஆனால் ஆசிரியர் ஒரு வார்த்தையில் சொன்னால் கேட்குறாங்க, அப்படி அவங்க கிட்ட என்ன ஒரு மேஜிக் இருக்குது?
0: இப்போ நாங்கள் ஒரு செகண்ட் மதராக இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து அந்த பிள்ளைகளை சமமாக நடத்தணும். அந்த பிள்ளைகள் செய்கிற தவறையும் நாங்கள் சுட்டி காட்டுறோம், படிக்கிற பிள்ளையவே என்கரேஜ் பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லாரும் நல்லா எழுதுறாங்க, பாராட்டுறாங்க, நம்ம சரியாக எழுதல தூக்கி போட்டுறாங்க, அப்போ நம்மளுக்கு திறமையிற்கு முன்னாடி நம்ம ஹர்ட் ஆகுறோம். அப்போ மிஸ் சொல்கிறத ஒழுங்காக கீழ்ப்படியணும். அவங்க வந்து அந்த மாதிரி அவங்க மாதிரி ஒரு ஆழமான ஒரு அன்பு அவங்க கிட்ட, அன்பு கலந்த மரியாதை அவங்க கிட்ட நிறையா இருக்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மிஸ் சொல்கிறதான் கரெக்டு, அம்மாட்ட செல்ல பண்ண முடியாது, ஆசிரியர்கிட்ட செல்ல பண்ண முடியாது, இந்த கூட்டத்தில் வந்து நம்ம ஒதுங்கி இருக்க முடியாது, அவங்களோட ஐக்கியமாக இருக்கணும்னா அவங்க சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத அவங்க கொண்டுட்டு வர்றாங்க.
1: இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, அன்பு கலந்த மரியாதை, அது அன்பு கலந்த மரியாதையா இல்லை பயம் கலந்த மரியாதையா?
0: பயம்னு சொல்லலாம், ஏன்னா என்ன அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். அன்பு கலந்ததுங்கிற போது நம்ம வந்து நல்லா படிக்கிற பிள்ளைய நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். யாரை அடிப்போனோ படிக்காமல் இருக்கிற பிள்ளைய இருந்தால் ஏன்டி இப்படி படிக்காமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை ரெண்டு கிள்ளுவோம், ரெண்டு அடிப்போம், ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ நல்லா படிக்கிற பிள்ளைய நாலு பேருக்கு முன்னாடி திட்டிங்கன்னா வெக்கப்படுவான். பயம் கலந்த மரியாதைன்னு சொல்லலாம், அன்பு கலந்த மரியாதைன்னு நம்ம சார். அன்பு கலந்த மரியாதைங்கும் போது நம்மளை கோவப்படுத்த மாட்டாங்க, என்ன வேலை சொன்னாலும் உடனே செய்வாங்க.
1: அதான் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க நீங்க. சரி, இப்போ பயம் கலந்த மரியாதைன்றது நம்ம அடிச்சிருவோமோன்ற ஒரு பயம்
0: தன்னுடைய காரியத்தை சீர்படுத்திக்கிற, தன்னுடைய பழக்க வழக்கத்தையே ஒழுங்குபடுத்திக்கிற, சீர்படுத்திக்கிற, இனிமே இப்படிப்பட்ட தவறு நம்ம செய்யக்கூடாது. இந்த இடத்துல பயம் கலந்த மரியாதைன்னு தான் நம்ம சொல்லணும்.
1: அப்ப அந்த தண்டனை அந்த பயம் இரண்டுமே வந்து ஒரு டிசிப்ளினா ஒரு ஒழுக்கமா கொண்டு வர்றதுக்கு அது உதவுதுன்னு சொல்றேன்.
0: ஒரு சிறப்பா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும்.
1: இவ்வளவு நேரம் வந்து ஒவ்வொரு கேள்விக்குமே வந்து ரொம்ப அருமையா புதுவிதமான ஒரு பதிலுமே நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லலாம். ஒரு 35 ஆண்டு காலமா வந்து இந்த பணியில நீங்க ரொம்ப சிறப்பான முறையில உங்க பணியை வந்து நீங்க செஞ்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு வந்து நீங்க கொடுத்த பதிலே வந்து சொல்லும். அதே மாதிரி இப்ப அந்த 35 ஆண்டு காலமாக நான் இந்த ஆசிரியர் பணியில திருப்திகரமா நான் இதெல்லாம் முடிச்சிருக்கேன், எனக்கு இதுல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு.
0: இது சொல்லணும்னா நிறைய காரியங்கள் நான் சொல்லலாம். நாகலட்சுமின்னு ஒரு என்னுடைய மாணவி, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்கும் அவள் படிச்சுட்டு போய், கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அவளை நான் ரொம்ப நேசித்தேன். என்னன்னா அவளுடைய பேக்ரவுண்ட், அவளை இந்த தினமும் கொண்டாது அவளுக்கு உணவு கொடுக்குற ஒரு வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு வந்து காலில் டப்புன்னு விழுந்தா பாருங்க, எந்த அளவுக்கு நான் உணவுக்கு கஷ்டப்பட்டேன் மிஸ். நான் இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நடத்தி கவர்மெண்ட்டில் வந்து ஆசிரமத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் தான் 100 பிள்ளைகளை வச்சு பாதுகாத்து உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மிஸ் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு ஒரு நெகிழ்ச்சியானது. அப்புறம் ஒரு முறை ஆட்டோவில் வரும்போது அடுத்த கிளாஸ் பிள்ளை 50A திடீர்னு வந்த பஸ்ஸில் வந்து கீழே விழுந்தாலும் சக்கரம் அவள் காலில் ஏறிடுச்சு. என் பிள்ளை ரெண்டு பிள்ளைகளும் நான் கூட்டிகிட்டு வரேன், சக்கரை ஏறிடுச்சு. இப்படி தூக்கி பார்த்தா பிள்ளை கால் வந்து தொங்குது. என் பிள்ளைகளை ஆட்டோவில் விட்டுட்டு கொண்டு ஸ்கூலில் விட்டுருக்கேன், அந்த பிள்ளையை அப்படியே தூக்கி தோல், அப்போ நான் கொஞ்சம் யங்ஸ்டர், தூக்கி தோளில் போட்டுட்டு அடுத்த ஆட்டோ பிடிச்சி நேரம் ஜிஹெச்சுக்கு போய் சரியான நான் நேரத்துக்கு போனதுனால அந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி நடக்கிற அளவுக்கு அவ வந்துட்டான். அது என்னால் மறக்க முடியாத காரியம். அடுத்து நிறைய மாணவிகள் மதுரையில் நிறைய காலேஜஸில் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க, டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, என்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே போ, நிறைய மாணவிகளை நான் சொல்ல முடியும். என் வாழ்நாளில் இன்னும் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம், தேன்மொழி சத்திரக்குடியிலேருந்து வந்திருக்கிறா. உங்களுக்கு நல்லா படித்த ஃபேமிலி. அப்போ அந்த பிள்ளைக்கு எழுதி கட்ட சொல்கிறேன். ஃபிஃப்த்துக்கு வந்திருக்கிற முதல்ல வந்திருக்க புது பிள்ளையாக வந்தவ எழுதி கட்டுறா. ஆவே போட தெரியல, ஆவே போட தெரியாமல் வந்திருக்காள்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, சரி இந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போ என்ன சேர்ந்து கொஸ்டினை எழுதி கொண்டாந்து, நம்ம காலங்களெல்லாம் நிறையா படித்து எழுதணும், இப்போ ஒன் வேர்டு, அப்போ எல்லாமே படித்து நிறைய

0: கொஸ்டின்ஸ் எழுதணும். ஒரு கொஸ்டின் எழுதிட்டு வந்தா வேகமாக முதல்ல ஓடி வருவாள். ஓடி ஓடுறாள்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா அதில் என்ன போட்டிருப்பானா, முட்டை தான் போட்டிருப்பான், வட்ட வட்டமாக முட்டை போட்டிருப்பான். சரி, இவளை வந்து நம்ம கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு முதல்ல ஆ போட வச்சு அதையே அந்த நாள் முடிச்சு பயிற்சி கொடுத்து அப்புறம் ஆவை போட்டு இப்படி அவளுக்கு பயிற்சி கொடுத்து கடைசியில் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 10th மார்க்கை வந்து நான் சேப்பாளுக்கிட்ட நின்று ஜோம் பண்ணிக்கிட்டு நிற்கிறேன், வந்து காலில் வந்து இன்னும் அள்ளோ அள்ளோ அள்ளோ நம்முடைய ஃபெயிலாக கட்டும் போயிட்டாலோ அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறேன். கடைசியில் நான் 460 மார்க் வாங்கினேன்னு சொன்னால் பாருங்கள், எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாது அந்த பிள்ளைய. இன்னொன்று என்ன மறக்க முடியாதுன்னா, அந்த காலங்களில் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்கும்போது பிள்ளைகளை உள்ளுக்களை விட மாட்டாங்க. பேரண்ட்ஸ் கொண்டு வந்து காலையில் 6 மணிக்கெலாம் என் வீட்டில் கொண்டாந்து விட்டுருவாங்க. விட்டுட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளைகளை வந்து நான் வந்து கரெக்டாக மினி பஸ் டைமில் கரெக்டாக 12:30 பரப்பிட்டு இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து நான் ஸ்கூலுக்கு வருவேன். அப்படி ஒரு அனுபவம் இருக்குது. அதே மாதிரி அந்த சுற்று வட்டாரத்து பிள்ளைங்களாம் 6 மணிக்கு என் வீட்டுக்கு படிக்க வந்துடுவாங்க, ஃப்ரீயாக தான். என் பிள்ளை 2 பிள்ளைங்க அவங்களோட அவங்கள உட்கார வச்சு 9 மணிக்கு அனுப்புவேன். அப்புறம் எக்ஸாம் டைமில் இங்கிலீஷ் அப்போலாம் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அப்போ இந்த இங்கிலீஷ் மேத்ஸுக்காகலாம் என்ன செய்யும், என் வீட்டிலே தங்க வைப்பேன். பெற்றோர் அந்த அளவுக்கு எங்ககிட்ட நல்லா இருந்தாங்க. பிள்ளைகளை விட்டுருவாங்க, நான் அவளுக்கு சமைச்சு கொடுத்து சாப்பிட வச்சு படிக்க வச்சு தூங்க வச்சு காலையில் பஸ்ஸில் கிளப்பி இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரேன். இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல அனுபவம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. பேரண்ட்ஸ் என்னை நம்புனாங்க, என் மேலே நல்ல ஒரு மரியாதை வச்சது. இன்னொன்று, நாங்கள் ஒரு கண்டிப்பான ஆசிரியர். ஸ்கூலுக்கே தெரியும் நான் வந்து அவார்டு வாங்கலை, ஆனால் ஸ்கூலுக்கெல்லாம் எனக்கு ஒரு நல்ல நேம், நல்லா நடத்துவாங்க, ஸ்ட்ரிக்டான டீச்சர். அவங்க கிளாஸாக இங்கிலீஷ் மேத்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அப்படி தான் இது வரைக்கும் நான் பேர் வாங்கியிருக்கேன். இது எனக்கு மறக்க முடியாத சம்பவங்கள்.
1: இது வரைக்கும் அறிவின் அகரம், அனுபவத்தின் அழகு அப்படின்ற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே வந்து ரொம்ப அழகாக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது மாணவர்களுக்கு எப்படி நீங்கள் வந்து புத்தகத்தில் இருக்க பாடத்தையும் சரி, உங்களோட அனுபவத்தில் இருக்கிற ஒரு பாடத்தையும் சரி, எந்த அளவுக்கு நீங்கள் ஊட்டி ஊட்டி நீங்கள் வளர்த்துருக்கீங்க அப்படின்றத விஷயத்த வந்து ரொம்ப அருமையாக நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ.
1: இதுவரை அறிவின் அகரம், அனுபவத்தின் அழகு, இதில் ஆசிரியை எஸ்தர் புஷ்பவள்ளி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: சிறப்பு தனியா நிற்கிறதே.
1: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஜூலை மாதம் 22 தேதியான இன்றைய சிறப்புகள்.

0: ஜூலை 22 தேதியான இன்று தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். 1947 ஆண்டு ஜூலை 22 நாள் நடைபெற்ற இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தில் தற்போதைய மூவர்ண கொடி இந்தியாவின் தேசிய கொடியாக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை கொண்டாடும் வகையில் இந்த நாள் தேசிய கொடி தினமாகவும் அறியப்படுகிறது. கணிதத்தில் பயன்படுத்தப்படும் பை என்ற குறியீட்டின் மதிப்பு 22/7 ஆகும். இந்த எண்ணின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 22 தேதி பை தோராய நாளாக உலகெங்கிலும் உள்ள கணித ஆர்வலர்களால் கடைபிடிக்கப்படுகிறது. ஜூலை 22 தேதியான இன்று 1968 ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முன்னோடி பெண் மருத்துவர் நினைவு தினம் இன்று. ஜூலை 22 தேதியான இன்று 2019 ஆண்டு இந்தியாவில் சந்திராயன் 2 என்ற விண்கலம் நிலவை ஆய்வு செய்வதற்காக ஏவப்பட்டது.
1: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் வியக்க வைக்கும் ரயில் நிலையம் பற்றிய தகவல்.

இன்று உலகின் மிக பிரபலமான ரயில் நிலையங்களில் ஒன்றான அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்துள்ள கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் என்ற ரயில் நிலையத்தின் அம்சங்கள் பற்றி தெரிந்து கொள்வோமா? ஒரு ரயில் நிலையம் என்பது பயணிகள் வந்து செல்லும் இடம் மட்டுமல்ல, ஒரு நகரத்தின் வரலாறு, கட்டிடக்கலை, பண்பாடு, தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் அடையாளமாகவும் இது திகழ்கிறது. அப்படிப்பட்ட உலக புகழ்பெற்ற இடங்களில் முதன்மையானது கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல். இந்த ரயில் நிலையம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் மான்ஹாட்டன் பகுதியில் 42வது தெருவில் அமைந்துள்ளது. இந்த நிலையத்தின் வரலாறு 19ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்குகிறது. முதன் முதலாக கிராண்ட் சென்ட்ரல் டிப்போ என்ற பெயரில் ஒரு ரயில் நிலையம் 1871ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. காலப்போக்கில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததால் நகரின் வளர்ச்சிக்கேற்ப அந்த நிலையம் முழுமையாக மறுவடிவமைக்கப்பட்டது. அதன் விளைவாகத்தான் இன்று நாம் காணும் பிரம்மாண்டமான கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் 1913ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. நூற்றாண்டுக்கும் மேலாக சேவையாற்றி வரும் இந்த நிலையம் இன்றும் உலகின் சிறந்த ரயில் நிலையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினலின் முதல் சிறப்பு அதன் பிரம்மாண்டமான கட்டிடக்கலை. வெளிப்புறம் பழமையான ஐரோப்பிய கலைநயத்தையும் உட்புறம் நவீன வசதிகளையும் இணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. நிலையத்தின் மைய அரங்கிற்குள் நுழையும் போது உயரமான கூரையும் விண்மீன்கள் வரையப்பட்ட நீல வானத்தை ஒத்த மேற்கூரையும் உலக புகழ்பெற்ற 4 முகங்களை கொண்ட பித்தளை கடிகாரமும் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும். இந்த ரயில் நிலையத்தில் பல தளங்களில் அமைக்கப்பட்ட ஏராளமான ரயில் பாதைகள் உள்ளன. தினமும் லட்சக்கணக்கான பயணிகள் இங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்கின்றனர். நடைமேடைகளின் எண்ணிக்கையிலும் பயணிகள் பயன்பாட்டிலும் உலகின் மிக முக்கியமான ரயில் நிலையங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் போக்குவரத்திற்காக மட்டுமல்ல, இது ஒரு முக்கியமான சுற்றுலா தளமாகவும் விளங்குகிறது. உள்ளே பல்வேறு உணவகங்கள், புத்தக கடைகள், காஃபி நிலையங்கள், வணிக வளாகங்கள் என பல வசதிகள் உள்ளன. ஆண்டுதோறும் உலகம் முழுவதிலிருந்தும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த நிலையத்தை பார்வையிடுகின்றனர். பல ஹாலிவுட் திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் ஆவணப்படங்களில் இந்த நிலையம் இடம்பெற்றிருப்பதால் இதன் புகழ் உலகம் முழுவதும் பரவியுள்ளது. வரலாறும் நவீனமும் இணைந்த இந்த இடம் நியூயார்க் நகரின் அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நவீன வளர்ச்சியின் வேகத்தில் பல பழமையான கட்டிடங்கள் மறைந்து வரும் நிலையில் கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் தனது வரலாற்று சிறப்பை பாதுகாத்து நவீன வசதிகளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. பாரம்பரியத்தையும் முன்னேற்றத்தையும் ஒருசேர இணைக்கும் அரிய எடுத்துக்காட்டாகவும் இது திகழ்கிறது.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் இந்திய வடிவக்கலை ஓவியங்கள். இதில் கோலக்கலை குறித்து தகவல் வழங்குபவர் ஓவியக்கலை பயிற்றுனர் டாக்டர் ஏ. பிருந்தா அவர்கள்.
1: கோலக்கலை நம் தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டினை உலகிற்கு எடுத்துக்காட்டும் ஒரு அழகிய கலையாகும். கோலம் போடுவது என்பது பார்ப்பதற்கு சாதாரண விஷயமாக தெரியலாம். கோலம் வரைய ஒருமித்த மனம், ஆக்கச்சிந்தனை, கடுமையான முயற்சி அவசியமாகிறது. கோலம் என்பதன் பொருள் நிலத்தை அலங்கரித்து அழகுபடுத்துதல் ஆகும். அதிகாலையில் வீட்டிற்கு முன் சாணம் தெளித்து கோலம் போடுவதில் அர்த்தம் உள்ளது. சாணம் கிருமி நாசினி, வீட்டிற்குள் கிருமிகளை நுழைய விடாது. மார்கழி பனிக்காற்றில் மருத்துவ குணமுள்ள ஓசோன் இருப்பதால் அதிகாலையில் கோலம் போடும் பெண்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். நம் மூதாதையர்கள் அரிசி மாவில்தான் கோலம் போட்டனர். அது அன்னதானத்திற்கு சமமாக கருதப்பட்டது. சிறு வயதில் இருந்தே குறிப்பாக பெண்கள் அவர்கள் முன்னோர்களிடமிருந்து கோலக்கலையை ஆர்வமுடன் கற்றுக்கொண்டு வருகின்றனர். கோலம் போடுவது சாத்திரங்களின் அடிப்படையில் என்றாலும் அறிவியல் அடிப்படையில் பல நன்மைகள் உண்டு. உடலுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கிறது. புள்ளி கணக்கு வைத்து கோலம் போடுவதால் கணக்கியல் அறிவு பெருகும் என்பதில் ஐயமில்லை. கற்பனை திறன் வளர்கிறது. புள்ளிகளை இணைக்கும் போது மனதை ஒருமைப்படுத்துவதால் அது மனோ வலிமையும் தருகிறது. அதிக அளவில் புள்ளி வைத்து போடப்படும் சுழிக்கோலம் முழு கவனத்தையும் சிதறாமல் வைத்திருக்க உதவுகிறது. தினமும் கோலமிடுவதால் தெளிந்த சிந்தனை உருவாகிறது. சிக்கலான தருணங்களில் பதட்டப்படாமல் நிதானமாக முடிவெடுக்கும் பக்குவத்தையும் கொடுக்கிறது. கோலங்களின் மூலம் கணிதத்தை எளிமையான முறையில் சிறுவர்கள் பயிலலாம். நம் பாரம்பரிய கலையான சுழிக்கோலக்கலையை பாதுகாக்க வேண்டும். நம் புதிய தலைமுறையினர் கோலத்தின் தன்மையை அறிய வேண்டும்.

செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினர் மாணாக்கரின் போராட்டம் மற்றும் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினைகளில் குரல் எழுப்பினர். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அவைத்தலைவரின் கோரிக்கைக்கு யாரும் செவி மடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அரசு விவாதத்திற்கு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார். அதேவேளையில் இந்த விவாதம் உரிய விதிகளை பின்பற்றியும் முறையான தயாரிப்புடனும் இடம்பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான கால அவகாசம் மற்றும் விவாதத்திற்கான விதிகளை அனைத்து கட்சிகளின் தலைவர்களிடமும் அவர் கூறினார். இப்பிரச்சினையில் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அர்த்தமுள்ள ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சியின் திரு கே சி வேணுகோபாலும் சமாஜ்வாடி கட்சியின் அகிலேஷ் யாதவும் மாணாக்கரின் போராட்ட விவகாரத்தை எழுப்பினர். இதற்கு பதிலளித்த திரு ஓம் பிர்லா விவாதத்திற்கு அரசு தயாராக இருப்பதாகவும் ஒருங்கிணைந்து விவாதத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். இப்பிரச்சினையில் அமளி தொடரவே மக்களவை மீண்டும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. அவை இன்று கூடியதும் சிக்கிம் புனல்மின் கட்டமைப்பு திட்ட சுரங்க விபத்தில் உயிரிழந்தோருக்கு அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச அவைத்தலைவர் அனுமதி அளித்ததை அடுத்து நீட் மற்றும் மாணாக்கர் போராட்டம் தொடர்பான விவகாரத்தை எழுப்பினார். அப்போது எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதமும் அமளியும் நிலவியதை அடுத்து மாநிலங்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணாக்கரின் எதிர்காலத்தை பாதுகாப்பதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய

0: கட்சியின் பானு ஸ்ரீ ஸ்வராஜ் வளர்ச்சியடைந்த பாரத பாதையை வலுப்படுத்த இளைஞர்களை கொண்ட வளர்ச்சியே திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசின் தாரக மந்திரம் என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக 13 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறினார். எதிர்கால தேர்வுகளை சிறப்பாக நடத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாணாக்கர் போராட்ட விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு அரசு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணாக்கரின் போராட்டத்திற்கு உரிய தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மக்களின் உணர்வுகளையும் மாணாக்கரின் உணர்வுகளையும் மத்திய அரசு மதிப்பதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி டெல்லியில் நேற்று கைது செய்யப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் ஒழிப்புதான் தாவேக அரசின் நிலைப்பாடு என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் மாணாக்கர் போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றும், ஆனால் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலைகளில் போராட்டம் நடத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்விற்கு எதிராக உரிய அனுமதி பெற்று மாணவர்கள் அறவழியில் போராடுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பின் அவசியம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் இடையே சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியை சந்தித்து பேசிய அவர், பரஸ்பர நலம், எல்லைப் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுதல், நேரடி விமான சேவைகளை தொடங்குதல், விசா நடைமுறைகளில் மாற்றங்கள், எல்லை வர்த்தகம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசித்தார். உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட இந்திய கடற்படையின் INS மால்வான் நீர்மூழ்கி தடுப்பு போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கர்வார் கடற்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ.பி. சிங், நாட்டின் சுயசார்பு பாதை பயணத்தின் எடுத்துக்காட்டாக INS மால்வான் திகழ்கிறது என்றார். கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இப்போர்க்கப்பல் இன்றியமையா பணியாற்றும் என்றும் கூறினார். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் 80% உள்நாட்டு உபகரணங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களுடன் INS மால்வான் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு, மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, கோவை, தஞ்சை, திருவாரூர், விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலா 10 படுக்கை வசதியுடன் தனியார் வங்கி பங்களிப்புடன் இவை செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறினார். மாநிலத்தில் டெங்கு பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார்.
2: அரசு டெங்கு பரவலை தடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துட்டு தான் இருக்கோம். கொசு ஒழிப்பு பணியாளர்கள் நகர்ப்புறங்கள்லயும் கிராமப்புறங்கள்லயும் அவங்க பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள் உங்க வீட்டு பகுதியில் தண்ணீர் தேங்கி இருந்ததுன்னா அதை நீங்களும் கண்டறிஞ்சு அரசோட முயற்சிக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். கொசு உற்பத்தியை நம்ம தடுத்தாதான் அந்த டெங்கு ஒழிப்பை நம்ம வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். அதனால மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
0: தமிழக காவல்துறையில் பணியிட மாற்றங்கள் செய்து மாநில அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி சென்னை ஊர்காவல் படையின் துணை காவல்துறை இயக்குநராக திருச்சி ஆயுதப்படை துணை தலைமை இயக்குநர் விஜயலட்சுமி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மேற்கு சரக லஞ்ச ஊழல் தடுப்பு காவல்துறை கண்காணிப்பாளராக சென்னை சிஐடி பிரிவு மத்திய மண்டல காவல்துறை கண்காணிப்பாளர் டி சண்முகப்பிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆர் சிவபிரசாத் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும், தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பி ஆர் மீரா சென்னை கணினி மையத்தின் துணை கண்காணிப்பாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு கர்நாடக

0: தமிழகம் வழங்க வேண்டிய நிலுவை நீரை விடுவிக்க இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இக்கணக்கெடுப்பு தொடர்பான பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு ஐடியை சரிபார்க்க உதவும் வகையில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் செல்பி பாயிண்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான கையெழுத்து இயக்கம் முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு மகாஜன் துவக்கி வைத்தார். சுய கணக்கெடுப்பு பதிவேற்றம் செய்வதன் மூலமாக கணக்கெடுப்பாளர்கள் சுய கணக்கெடுப்பு செய்த குடும்பங்களின் சுய கணக்கெடுப்பு ஐடியை சேகரித்து அவருடைய தரவை சரிபார்ப்பதற்கும் இந்த உதவி மையம் பயனுள்ளதாக இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 2வது நாளாக இது சார்ந்த ஆய்வுப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளை செய்து வருகின்றனர். பயிர்களை காப்பீடு செய்து கொள்வதற்கு ஜூலை 31ஆம் தேதி இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ள போதும் கடைசி தினம் வரை காத்திருக்காமல் உடனடியாக பயிர் காப்பீடு செய்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்டத்தில் நடைபெறும் குறுவை சாகுபடி பணிகளை மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிய இருவரும் அதிகாரிகளுடன் 2வது தினமாக இன்றும் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். திருவாரூரிலிருந்து ஆர். விஜயகுமார்.
0: ராமநாதபுரம் அருள்மிகு கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் ஆணி பிரமோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் இந்தோனேஷியாவின் ஃபர்ஹானை 21-17, 5-21, 21-17 என்ற செட்களில் அவர் வென்றார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து உன்னதி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர், தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55, 40 ஆகாஷ்வாணி நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:40 விளையாட்டு அரங்கம். இதில் வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் பி. பிரவீன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி இடம்பெறும். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள்.
4: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: தேமோர் கரைசல்ன்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்தோம்னா புளித்த மோர், நல்ல ஃபெர்மெண்ட்டான வந்துட்டு மோர் 5 லிட்டர் எடுத்துகிட்டு அதுக்கு ஈக்குவலாக தேங்காய் பால் 5 லிட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அடுத்த நாள் யூஸ் பண்ணுறப்போ பயிரில் வரக்கூடிய இந்த பூ கொட்டுறது, அதே மாதிரி நுண்ணூட்டச்சத்துக்களுடைய பற்றாக்குறை இதெல்லாம் வந்துட்டு இந்த தேமோர் கரைசல் வந்துட்டு சீர் செய்யும். தெளிப்பு செய்யக்கூடிய அளவுன்ட்டு பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 500 மில்லின்ற அளவில் வந்துட்டு நம்ம தெளிப்பு செய்கிறப்போ வந்துட்டு நல்ல பலனை வந்துட்டு கொடுக்கும்.
4: காய்கறி பயிர்களில் இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: இன்றிரவு 9:30 அரங்கிசையில் ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். கோல்டு அலைவரிசையில் இன்று பிற்பகல் 2:30 லய விநியாசம், பாலக்காடு டி எஸ் மணியர் அவர்களின் மிருதங்க இசை, இதில் சதுஸ்ர ஜாதி திரிபுடத்தாளம் இடம்பெறும். மாலை 5 அரங்கிசையில் சுபஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம். கே. அனந்தலட்சுமி அவர்கள் வயலின் வீக்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேரம் 2:15. ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக கிரிஷ் மற்றும் அருண் பாடியுள்ள பாடல்.

0: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
1: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன சொல்றோமா?
1: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப், பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும்.
2: என்ன அர்த்தமாயிருந்தா?
1: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
3: திரைகானத்தின் நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுவர்ணலதா குரல்களில் இந்தியன் திரைப்பட பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: நேரம் 2:40.

0: விளையாட்டு அரங்கம்.
1: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் மற்றும் பயிற்சியாளர் பி பிரவீன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் மற்றும் பயிற்சியாளர் பி பிரவீன் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: சொல்லுங்க பிரவீன், எப்படி இந்த வாட்டர் போலோன்ற கேமை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, இல்லை இந்த கேம் எப்படி உங்களை தேர்ந்தெடுச்சு? ஏன்னா இது வந்து ரொம்ப பரவலாக பார்க்கப்படுற ஒரு கேம் கிடையாது. இந்த வாட்டர் போலோன்றதே வந்து நம்ம பேசும்பொழுது தான் நிறைய பேர் வந்து என்னென்று தேடுவாங்க. ஸோ இந்த கேம் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, உங்களுடைய சின்ன வயசில் உங்களோட விளையாட்டு ஆர்வம் எப்படி ஆரம்பிச்சது, தொடர்ந்து இதுக்குள்ளே நீங்கள் எப்படி இணைஞ்சிங்க, இந்த அனுபவங்களை கொஞ்சம் என் கூட பகிர்ந்துக்கோங்களேன்.
3: ஓகே சார், இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்து பேஸ்கெட் பால் தான் விளையாண்டுட்டு இருந்தேன். ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் பேஸ்கெட் பால் இருந்தேன். ஸோ அந்த பால் கேமில் எனக்கு ரொம்ப கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஹைட்டு ரொம்ப ஷார்ட்டாக இருப்பேன், ரொம்பவே ஷார்ட் பால் விட நான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால வந்து சரி ஸ்விம்மிங் வந்து அங்கே வந்து ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு கடல் வர பகுதி, நான் வந்து ஆக்சுவலாக ஃபிஷர்மேன், ஃபிஷர்மேன் இருக்கலாம் சரி ஸ்விம்மிங் சூஸ் பண்ணலான்ட்டு வீட்லேயும் எனக்கு கொடுத்தாங்க. இப்போ கோச்சே என்ன வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, என்னோட ஸ்விம்மிங் கோச்சே வந்து என்ன செலக்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்விம்மிங்மா அவனை சொல்லித்தரேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு கற்றுக்கிட்டு தான் ஸ்விம்மிங். ஸோ அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் வரவும் நான் ஒரு செவன்த்து முடிச்சுட்டு நைன்த் ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் போனேன். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வந்து திருச்சி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், ஸோ கவர்மெண்ட் எஜுகேட்டிவ் நடத்துகிறது தான். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னும் ஒர்க் அவுட் நிறையா இருந்துச்சு, நிறையா டேலண்ட் கற்றுக்கிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து சரி வாட்டர் போல் ஒன்று இருக்குது, ஸோ அப்போது பேஸ்கெட் பாலையும் ஸ்விம்மிங்கையும் சேர்க்குற மாதிரி ஒரு கேம் இருக்குது. ஸோ நான் பேஸ்கெட் பாலில் வந்து நாகப்பட்ட டீம் கேப்டனாக இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இது இன்னும் பெட்டராக ஃபீல் ஆனிச்சு. ஸோ அதனால் வந்து ஃபுல் டைம் வந்து வாட்டர் போல் ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு ஸ்விம்மிங்கும் பண்ணுவேன், பார்ட் டைமாக அதையும் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ மற்றவங்களோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஹவர் வந்து வாட்டர் போலோக்கு ஸ்பெஷலாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து வாட்டர் போலோவில் ஒரு 7 வருஷமாக தமிழ்நாடு டீமுக்கு நான் கேப்டனாக இருந்தேன். ஸோ நான் உள்ளே போனதுலேருந்து கடைசியாக அந்த ஏஜ் அவுட் ஆகிற வரைக்கும், ஏஜ் எனக்கு 19 வயசு ஆகிற வரைக்கும் அந்த கேம் இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஏஜ் முடிகிற வரைக்குமே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் ஸோ தமிழ்நாடு டீமும் கேப்டனாக இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் ஆனிச்சு. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் எனக்கு இப்போ 26 ஆகுது, ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் வாட்டர் போலோவில் இருந்து தான் இருக்கேன். நான் ஸ்டூடெண்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் டீம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் டாப்பில் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
2: இந்த வாட்டர் போலோன்ற கேம் என்னன்றது கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிய நடையில் சொல்லுங்களேன். அதாவது பேஸ்கெட் பாலும் ஸ்விம்மிங்கும் கலந்த கேம்னு சொல்லிட்டீங்க, இது எப்படி இருக்கும், ஒரு ஸ்விம்மிங் பூலில் எப்படி இந்த அமைப்பு செட் பண்ணுறாங்க, இதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி ஏஜ் கேட்டகரி என்னென்ன இருக்குது, அதாவது பிளேயர்ஸ் இப்போ பேஸ்கெட் பால்லாம் ஹாஃப் கோர்ட் ஃபுல் கோர்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் என்னென்ன வகைகள் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
3: கண்டிப்பாக சார். இப்போ வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஒலிம்பிக் ஸ்டைல் அதுதான். ஸோ அதில் வந்து ரெண்டாக பிரிச்சிடும், 25 மீட்டர்ஸ் நடுவுலேருந்து 25 மீட்டர்ஸ் பிரிச்சிடும். அதுதான் வாட்டர் போலோ கோர்ட். ரெண்டு சைடு வந்து கோல் போஸ்ட் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃபுட்பால் கோர்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும், ரெண்டு கோல் போஸ்ட்டு மிடில் லைனு. ஸோ அதே மாதிரி தான் இதையும் பேஸ்கெட் பால் நான் ஏன் சொன்னேனாக்கா அதுலேயும் அந்த 3 பாயிண்ட்ஸு 2 பாயிண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி இது லைன் இருக்கும், 2 மீட்டர் லைன், 3 மீட்டர் லைன், 5 மீட்டர் லைன், 6 மீட்டர் லைன்ஸ்னு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ரிலேட்டட் ஆகிறதுனால ஸோ பால் பாஸு ட்ரிபிள்

0: த்ரோ ஷூட்டு பெனால்ட்டி ஷூட், அதனால் வந்து எனக்கு அதை கேட்டோடனே வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தேன், ஃபஸ்ட்டு வருஷம் வந்து என்னால் விளாட சான்ஸ் கிடைக்கல, ஏன்னா எங்கள்கிட்ட டீம் இல்லை. டீம் இல்லாதெல்லாம் பார்த்துட்டு மட்டும் வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் கோச்ட்டு கேட்டதுக்கப்புறம் எங்கள் கோச்சுக்கு அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டீம் இல்லைன்ட்டு, ஸோ எங்களை வச்சு ரெடி பண்ணலான்ட்டு. ஸோ நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து தான் வந்து திருச்சியில் ஆரம்பிச்சது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் திருச்சியில் டீம் நாங்கள் எங்களால் ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ அதிலிருந்து ஒரு டீம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் வருஷமே நல்லா பண்ணோம், தமிழ்நாடு டீம் செலக்ட் ஆனோம். ஐ மீன் ரெண்டு பேர் ஆனோம், நானும் என்னோட சீனியரும். அந்த சீனியர் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வயசு ரொம்பவே கம்மி. நான் வந்து அந்த தமிழ்நாடு டீமில் இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு 14 வயசு ஆகுது, மித்த எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு. ஸோ வந்து ஒரு 4 ஜென்ரேஷன் 4 இயர்ஸ் ஆஃப் கேட்டகரி வந்து சர்வே பண்ணியிருக்கேன். என்னோட ஜூனியர் சீனியர் சூப்பர் சீனியர் எல்லாரும் கூட சர்வே பண்ணதில் எனக்கு என்ன இருந்துச்சு. சார் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து பாஸ்கெட் பால் சைஸ், ஐ மீன் அதில் 6 இருக்கும், இதில் 5. அந்த 5 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மோடல் பாலு. ஸோ அதுமாதிரி அப் அண்ட் டவுன் ட்ரிபிள்ஸ் இருக்கும். ஒரு குவார்ட்டருக்கு வந்து 8 நிமிஷம், 4 குவார்ட்டர் சேம், 2 ஹாஃப் சைட் சேஞ்சஸ் இருக்கும். அதே தான் பெனால்ட்டி ஷூட்ஸ், அங்கே ஃப்ரீ பாஸ்கெட் பாலுக்கு ஃப்ரீ த்ரோ நடக்கும். ஃப்ரீ த்ரோக்கு போல் ஃபவுல் அடிச்சிட்டாங்கனாக்கா பெனால்ட்டி ஷூட்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் ரிலேட் ஆகும். ஃபுட்பாலுக்கும் இதுக்கும் ரொம்பவே சிமிலராக இருக்கும். ட்ரிபிள்ஸ் 5-2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டஃபஸ்ட் கேம். ஃபுட்பால் தான் இருக்கையில் கொஞ்சம் வெளிப்படையாக தெரியும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரஃபாக தெரியும். அதை விட ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் போல தான் வந்து ரொம்ப டஃபஸ்ட் கேம் இருக்கையில் வேர்ல்டு டஃபஸ்ட் ஸ்போர்ட்ஸ். எது நீங்கள் சோஷியல் மீடியாவில் ட்ரை பண்ணாலுமே சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும், வாட்டர் போல தான் இருக்கிற டஃபஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இந்த வேர்ல்டு. வாட்டர் போல ஃபஸ்ட்டு இருக்கும், அதுக்கு அடுத்து தான் வந்து கிக் பாக்ஸிங்கு, ரக்பி, மற்ற ஃபுட்பாலில் வந்து அதுக்கு அடுத்த கேட்டகரி தான். ஏன்னா இது வந்து தண்ணிக்குள்ளே விளையாடுறதுனால வந்து அந்தளவுக்கு ஃபவுல்ஸ்களே தெரியாது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து எனக்கு மூக்கெல்லாம் அடித்து ரத்தம் வந்திருக்கு. ஸோ ஆனது அதுக்குமே ஃபவுல் கொடுக்கல. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்தேன் என்னடான்ட்டு. அதுக்கப்புறம் தெரியுது வந்து ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும் சார். அதுக்கப்புறம் தான் தெரியுது ரொம்ப டஃபஸ்ட் கேம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த கபடி அது மாதிரி, நான் வந்து ஃபிஷர்மேன் ஏரியா சின்ன வயசில் விளாண்டுருப்போம். ஸோ ரொம்ப டஃபாக பிடிப்பேன், எல்லாருமே வந்து திட்டுவாங்க என்னையே, ஏன்னா ரொம்ப டஃபாக இருக்க ரொம்ப அடித்து பிடிக்கிறேன் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த கேமு பாஸ்கெட் பாலு ஸ்விம்மிங் மூணத்தையும் வந்து சேர்க்குற மாதிரி ஒரு ஸ்போர்ட் எனக்கு கையில் கிடச்சிச்சு. ஸோ அதில் வந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன், அச்சீவ்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன், நேஷனல்ஸ் நிறைய ஆடிருக்கேன். நேஷனல்ஸ் தொடர்ந்து 7 வருஷம் பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தமிழ்நாடு டீமுக்கு நான் கேப்டன்சியாக இருந்திருக்கேன், கேப்டனாக இருக்காது. நான் இப்போ வரைக்குமே அந்த டீமை கைட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்குன்னு ஒரு டீம் நான் வந்து ரெடி பண்ணிருக்கேன். இப்போ இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டி கேம்ஸ், ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி கேம்ஸில் வந்து போன வருஷம் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுற யூனிவர்சிட்டி வந்து 36வது இடத்துல இருந்துச்சு. ஸோ இப்போ அதிலிருந்து என் கையில் வந்து அந்த எனக்கு ஒரு கோச் போஸ்டிங் கொடுத்தாங்க, மோகன் கிருஷ்ணன் சார். அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சார் எனக்கு ட்ரை பண்ணு, உனக்கு இருக்கிற சான்ஸ் வந்து யூஸ் பண்ணு அப்படின்ட்டு. எனக்கு வேறு எங்கேயுமே வந்து சான்ஸ் கிடைக்கல அவரோட டேலண்ட்டை காட்டுறதுக்கு. எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, ஒரு வருஷம் ஒன்று தர்றேன் நீ எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலான்ட்டு எனக்கு மோகன் சார் ரொம்ப கொடுத்தாங்க, சப்போர்ட் நல்லா பண்ணாங்க. அந்த ஒரு வருஷம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பசங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸு ஃபுல் டே எனக்கு மீன் காலையில் மதியம் ஈவினிங் 3 செஷனுமே எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஜிம்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க, ஃபுட்லேருந்து எல்லாமே. அந்த ஒரு வருஷம் ஆர்டர் பண்ணதில் வந்து அடுத்த வருஷம் ஒரு வருஷத்தில் வந்து இந்தியா லெவலில் டாப் 6 பொசிஷனில் வந்தோம். வெறும் ஒரு வருஷம், அதுக்கு முன்னாடி அவங்க வளர்ற போல் விளாண்டதும் கிடையாது. அது ஒரு வருஷம் மட்டும் கற்றுக்கிட்டாங்க, கற்றுக்கிட்டு இந்த 1.5 வருஷத்தில் டாப் 6 வந்திருக்கோம். இப்போ திரும்ப அடுத்த வருஷம் ஆல் இண்டியா வரப்போகுது, அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பசங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகுது. ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து வாட்டர் போல சாம்பியன்ஷிப் நடக்க போகுது, நான் ஒர்க் பண்ணுற தனியார் பல்கலைக்கழகத்தில். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு மெடல் வின் பண்ணோம் இந்த ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில்.
1: இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது இந்த கேம் வந்து பரவலாக வந்து பலரால் அறியப்படாத கேமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷமாக இந்த கேமில் இருந்திருக்கீங்க. நீங்கள் சொல்லதை பார்க்கும்போது 14 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்றப்ப ஒரு 12-13 வருஷமாக நீங்கள் விளையாடிட்டுருக்கீங்க. இந்த 12-13 வருஷத்தில் இந்த கேமுடைய பரிமாணங்கள் எப்படி மாறி இருக்குது? நீங்கள் அப்போ ஆரம்பிக்கும்பொழுது இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு, இதற்கான ரிசப்ஷன் எப்படி இருந்துச்சு? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு போட்டி வந்து ஊக்கம் பெற்றால் தான் அது இன்னும் விரிவடையும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த கான்டெஸ்ட்டு, நீங்கள் சொல்கிற அந்த சாம்பியன்ஷிப், இதெல்லாம் வந்து அந்த டைமில் எவ்வளோ நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ இதெல்லாம் எப்படி மாறி இருக்குது, இன்னும் இந்த சினாரியோ எந்த அளவுக்கு மாறணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க, இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: நான் விளாட ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இந்த வருஷம் வரைக்குமே அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு வருஷம் இந்த சீனியர் நேஷனல்ஸ் வந்து இப்போ தனியார் பள்ளிகளுக்கு நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நடந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் வந்து பார்த்தாங்க. ஸோ இன்னும் அது டெவலப்மெண்ட் ஆகுது எனக்கே ஒரு ஹோப் வந்துச்சு. ஸோ நானே வந்து ஒரு சாம்பியன்ஷிப் நடத்திக்கிட்டு இருக்கேன், என்னோட சோஷியல் மீடியா பேஜ் மூலயமா நான் வந்து ஒரு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடத்திட்டு இருக்கேன். இது வரைக்கும் 2 எடிஷன்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் போல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம தனியார் பள்ளிகளில் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஒரு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடத்தி ஸோ அதை வந்து இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா ஸ்டேட் சின்ன சின்ன பிளேஸுமே வந்து ஒரு ஸ்டேஜ் கிடைக்காம தான் வந்து விளாடாமல் இருக்காங்க இது வரைக்குமே. ஏன்னா வருஷத்துக்கு 2 காம்படிஷன் 3 காம்படிஷன் நடக்கும், அதை வந்து 3 வருஷத்துக்காக யாருமே வெயிட் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஏன்னா நிறையா ஸ்விம்மிங் நமக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும், அதர் ஸ்போர்ட் நிறையா சின்ன சின்ன டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இதில் அந்த டோர்னமெண்ட்டில் இல்லாததான் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது அதை சரி நானே எடுத்துருவோம்

0: அவங்கள வெயிட் பண்ண வேண்டாம், எதை யாரை எதிர்பார்க்க வேண்டாம், என்கிட்ட ஒரு சோஷியல் மீடியா இருக்குது, ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்மை வச்சு நம்ம இன்னும் அதை வந்து பெருசாகுவோம்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சோஷியல் மீடியாலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் அதனால தான் ஸ்டார்ட் பண்ணேன். வாட்டர் போலோவில் இது வரைக்கும் சவுத்துலேயும் சரி இந்தியாலையும் சரி அந்த வாட்டர் போலோ கொண்டு யாருமே பண்ணதில்லை. இது வரைக்குமே ஃபெடரேஷன்லேருந்து சொல்கிறதுமே அதுதான், வாட்டர் போலோ இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை தம்பி, இதை பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டுருக்க, ஒன்றால் இன்னும் வெளியே தெரியுது. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நம்ம விளாண்டா ஸ்போர்ட் நம்மளால் வெளியே தெரியுன்றப்போ இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பை நடத்தி இன்னும் நம்ம பெருசாக கொண்டு போவோம், அஃபிஷியலாக எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு சேர்ந்து என்னோட தனியார் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து என்னோட மோகன் கிருஷ்ணன் சார் நம்ம அந்த தனியார் பல்கலைக்கழகத்தில் அந்த ஸ்விம்மிங் பூல் வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் ஸ்விம்மிங் பூல் அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே நடத்தினதில்லை. ஸோ அது மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பிளேஸ் செலக்டிவாக எடுத்து இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுறது தான் ஃபியூச்சர் பிளான்.
1: அடுத்ததாக இன்னொரு கேள்வி, இப்போ மற்ற விளையாட்டுகள் அதாவது ட்ராக் இவெண்ட் மற்ற ஃபீல்டில் விளையாடுறது இது எல்லாமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதை விட இதில் ரிஸ்க் அதிகம்னு சொல்கிறீங்க, இதற்கான பயிற்சிகளை எந்த சமயத்தில் ஸ்டார்ட் பண்ணும், அதாவது வந்து ஒரு கேமுக்கு அடாப்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஏர்லி ஏஜ், இப்போ நீங்கள் வந்து ஒரு 13-14 இயர்ஸில் இதில் எங்கேஜ் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்க, அதுவும் இல்லாமல் உங்களோட பேக்ரவுண்டும் நீங்கள் வந்து அந்த கடலை கொட்டி கோஸ்டலில் இருக்கவே உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங்லாம் நீங்கள் அடாப்ட் ஆகிருப்பீங்க. பட் நார்மலான ஒரு சைல்டோட பேரண்ட் வந்து இந்த கேமில் அவங்களோட குழந்தைய வந்து ஒரு நல்ல பிளேயராக வரணும்னு ஆசைப்பட்றாங்க, எந்த ஏஜில் கரெக்டான என்ட்ரி அவங்க கொடுக்கணும், எது வரைக்கும் அவங்க அந்த ஸ்விம்மிங் ட்ரைனிங் அந்த ப்ரீத்திங் மற்ற விஷயங்கள்லாம் அடாப்ட் பண்ணிக்க முடியும் அந்த குழந்தை, இதற்கான கரெக்டான ஏஜ் ஃபேக்டர் எந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்களோட ட்ரைனிங் மாடியூல் எந்த லெவலில் இருக்கணும் அப்படின்றத எங்கள் குழந்தை ஷேர் பண்ணிக்கோங்களேன்.
0: இப்போ நான் பேசிக்லேருந்து சொல்லிடுறேன், இப்போ ஸ்விம்மிங் அவங்க கற்றுக்கணும், கற்றுக்கணுனாக்க ஒரு மினிமம் 5 வயசு, ஏன்னா வாட்டர் லெவல் இருக்குது, குளோரின் பிஹெச் லெவலில் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து 5 வயசில் உள்ளே வருவாங்க, 5 வயசுலேருந்து 5 வருஷம், 10 வயசு வரைக்கும் வெறும் ஸ்விம்மிங்கை அவங்க வந்து டெவலப்மெண்ட் பண்ணும், எந்தளவுக்கு ஃபாஸ்ட் எண்டூரன்ஸ் ஸ்பீடு எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் 11 வயசில் ஸ்டார்ட் பண்ணலாம். 11 வயசு ஸ்டார்ட் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு 13 வயசுலேருந்து காம்படிஷன் நடக்கும், 13 வயசுலேருந்து அவங்க கேரியர் வாட்டர் போலோ கேரியர் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து அவங்க வேலைக்கு போகிற வரைக்கும் விளாண்டுருக்கோம், வேலைக்கு போயும் சரி ஸ்டில் அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் விளாண்டுட்டுருக்கலாம். ரயில்வேஸ் இருக்குது, அப்பாயின்மெண்ட் வாங்கலாம், நேவியில் அப்பாயின்மெண்ட் வாங்கலாம், ஆர்மியில் அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற வரைக்குமே வாட்டர் போலோ இன்னும் க்ரோ ஆகும். நம்ம தமிழ்நாட்டில் சதர்ன் ரயில்வேல இன்னும் ஆட் ஆகலை, அது மட்டும் இல்லை வெஸ்டர்ன் ரயில்வேஸில் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக நம்ம சவுத் சைடு தான் இருக்காங்க. சவுத் சைடுனா கேரளா தான் இது வரைக்குமே நம்ம இந்தியாவை டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு வாட்டர் போலோவில். ஸோ நம்ம பக்கத்து ஸ்டேட் அந்தளவுக்கு இருக்கிறது, ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 10 டீம் இருக்குது, கேரளாவில் ஒரு டிஸ்ட்ரிக்கு 10 டீம் இருக்குது, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட்டுக்கு 10 டீம் தான் இருக்குது. ஸோ அதுதான் இப்போதைக்கு ஓகே, முன்னாடியே வந்து ஒரு 5 டீம் 6 டீம் தான் இருந்துச்சு, இப்போ அது 10 டீம் ஆகியிருக்கு, அதில் வந்து என்னோட ஒரு டீம்ன்றது வந்து அது டாப்பில் இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 11 வயசு ஸ்டார்ட் பண்ணாங்கனாக்கா அவங்க 20 வயசு காலேஜ் மூடி காலேஜ் ஃப்ரீயாக படிப்பாங்க, ஃப்ரீயாக படிச்சுட்டு வேலை ஃப்ரீயாக கிடைக்கும், எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம் அந்த வாட்டர் போலோ விளாண்டுட்டு.
1: இன்னொன்று இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த டீம் வந்து மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதுக்கு வந்து என்ன தான் ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்தாலும் அவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுக்கறதுக்கான கோச்சஸ் இருக்கணும், கோச்சஸ் நல்லா டெவலப்ட் ஆனால் தான், அதாவது நிறைய கோச்சஸ் இருக்கணும், அவங்க நல்ல கேம் டெக்னிக்ஸை வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற திறமை இருக்கணும், அந்த அளவில் இருந்தால் தான் இந்த கேம் இன்னும் விரிவடையும், அந்த கிராஸ் ரூட் லெவலில் நம்ம ஒர்க் பண்ணால் தான் அந்த கேம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு அதற்கான முன்னெடுப்புகள் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு, யாராச்சும் விருப்பப்படுறவங்க வாட்டர் போலோ கேமில் கோச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ ஏற்கனவே ஸ்விம்மிங் எனக்கு தெரியும், நான் இந்த கேமில் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கோச் ஆகணும், எனக்கு நான் வந்து ஒரு டீமை டெவலப் பண்ணணும், இந்த கேமுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்தெந்த அவென்யூஸில் அப்ரோச் பண்ணலாம், எங்கெல்லாம் போயிட்டு இந்த சர்டிஃபிகேஷனோ இல்லை இதற்கான ரெகக்னிஷன் எங்கே கிடைக்கும், இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சென்னையிலே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 2 இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியார் பல்கலைக்கழகம், அதில் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருக்கோம், நான் இருக்கேன் இது வரைக்கும் என் டீம் தான் டாமினேட் பண்ணிருக்கு, அசலாம் நான் இருக்கிறதுனால வந்து என் இடத்துக்கு வரலாம் ஃபஸ்ட்டு, அது வந்து செங்கல்பட்டு சைடு இருக்குது. இன்னொன்று சென்னையில் ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னா நம்ம அண்ணா ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கேயும் 2 கோச் இருக்காங்க, அங்கேயும் டீம் இருக்குது, அங்கேயும் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா இல்லை நம்ம சென்னையில் சவுத் சைடு இருக்கும், திருநெல்வேலி சைடு போகலாம். திருநெல்வேலி சைடு வந்து தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோச் ஒரு ஆள் தான் இருக்காங்க வாட்டர் போலோவுக்கு, அது யாரும் பார்த்தீங்கன்னா SGT ஸ்விம்மிங் பூலில் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து மோஸ்ட்டாக சவுத் சைடில் இருந்து சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்தாங்கன்னா திருநெல்வேலிக்கு போகிறாங்க, அங்கே ஸ்டே பண்ணி அங்கே ஹாஸ்டல் தங்கி பே பண்ணி எடுத்து அங்கே ஃப்ரீயாக அவர் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு, ரூம் எடுத்து தனியாக தங்கி சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அங்கே அவர்கிட்ட பண்ணிட்டுருக்காங்க. இன்னொன்று கோயம்புத்தூர் சைடு, கோயம்புத்தூர் வந்து அப்போலேருந்து ரொம்பவே டாமினேட் பண்ணி கேரளா பக்கம், கேரளா பக்கம்ன்றதுனால கேரளா கோச்சஸ் அங்கே இருப்பாங்க. ஸோ அப்போலேருந்து அவங்க ரொம்ப டஃபஸ்ட்டு, ரொம்ப டஃப் டீமாக இருக்கும், எங்களுக்கு வந்து அவங்கள பீட் பண்ணுறது ரொம்ப டஃபாக இருக்கும். செமிஃபைனல்ஸில் எங்களுக்கு அவங்கள தான் மோஸ்ட்டாக ஒரு சின்ன வயசில் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு, ஃபைனல்ஸை விட செமிஃபைனல்ஸ் ரொம்ப டஃபாக இருக்கும். கோயம்புத்தூரில் 2 கிளப் இருக்குது, ஸோ அதுவுமே வந்து நான் ஒன் ஆஃப் த கோச்சஸ் அதுலேயுமே சின்ன வயசுலேருந்து இருக்கேன் அதில் டீமில், அங்கே போகலாம். இது வந்து இப்போதைக்கு இந்த 4 இடத்துல வந்து ரொம்ப டெவலப் பண்ணிட்டுருக்கோம் டீம்.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் மற்றும் பயிற்சியாளர் B. பிரவீன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.

0: விக்சிட் பாரத் 2047 பாரத பிரதமரின் கனவினை நனவாக்கும் வலுவான கட்டமைப்பை கொண்ட திட்டங்கள்.
1: அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி மற்றும் கல்வி.
0: ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆண்டிற்கு 500,000 மருத்துவ பாதுகாப்பு வழங்குவதன் மூலம் 6 கோடி மூத்த குடிமக்கள் பயன்பெறுகின்றனர்.
1: யூவின் போர்ட்டல் மூலம் வழக்கமான நோய் தடுப்பு மருந்துகளை மின் பதிவேட்டில் பதிவு செய்தல்.
0: பாரதத்தில் சேவை செய்யும் மருத்துவர்களின் தகவல்கள் தேசிய மருத்துவ பதிவேட்டில் எழுத முற்படுதல்.
1: விஞ்ஞான் தாரா திட்டத்தின் மூலம் 10,600 கோடி செலவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பலப்படுத்துதல்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவியது. பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தேவலா ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.4 டிகிரி செல்சியஸும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 22.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 26ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும், தமிழகத்தின் பிற பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பை ஒட்டியும் நிலவக்கூடும். கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வுப்பாதை தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இம்மாதம் 25ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யலாம். தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யலாம். அதிகளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவாக 31.2 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவாக 25.3 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது

0: 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது. கிருத்திகா,
1: அப்பா எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்போது 5:29. குறளமுதம் கேட்போம்.

0: மனைவி மீது மயக்கம் கொண்டு அவள் சொல்படி நடப்பவர்கள் நல்ல பயனை அடைய முடியாது. கடமை புரிவதையே கருத்தாக கொண்டவர்கள் ஒதுக்க வேண்டியது அதுவாகும். குறள் எண் 901 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: மனை விழைவார் மான் பயன் எய்தார் வினை விழைவார் வேண்டா பொருளும் அது.
0: மனைவி மீது மயக்கம் கொண்டு அவள் சொல்படி நடப்பவர்கள் நல்ல பயனை அடைய முடியாது. கடமை புரிவதையே கருத்தாக கொண்டவர்கள் ஒதுக்க வேண்டியது அதுவாகும். குறள் எண் 901 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: குறளமுதம் கேட்டோம் ஆகாஷ்வாணி. இனி திரைகானம் கேட்போம். உயர்ந்த உள்ளம் இந்த படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைகாணம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற படம் உதய கீதம். ஒலிக்கும் குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர்.

கேட்டதும் தொடர்வதும் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்கள். கேட்ட பாடலின் படம் தென்றலே என்னை தொடரும் பாடலின் படம் செல்வி.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: தேமோர் கரைசல்ன்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்தோம்னா புளித்த மோர், நல்ல ஃபெர்மெண்டான வந்துட்டு மோர் ஒரு 5 லிட்டர் எடுத்துகிட்டு அதுக்கு ஈக்குவலாக தேங்காய் பால் ஒரு 5 லிட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அடுத்த நாள் யூஸ் பண்ணுறப்போ பயிரில் வரக்கூடிய இந்த பூ கொட்டுறது, அதே மாதிரி நுண்ணூட்ட சத்துக்களுடைய பற்றாக்குறை இதெல்லாம் வந்துட்டு இந்த தேமோர் கரைசல் வந்துட்டு சீர் செய்யும். தெளிப்பு செய்யக்கூடிய அளவுன்ட்டு பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 500 மில்லின்ற அளவில் வந்துட்டு நம்ம தெளிப்பு செய்கிறப்போ வந்துட்டு நல்ல பலனை வந்துட்டு கொடுக்கும்.
0: காய்கறி பயிர்களில் இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நிறைவாக பகல் நிலவு, இந்த படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் இளையராஜா, எஸ். ஜானகி.

0: திரைகாணம் கேட்டீர்கள். கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி நிரல் கேட்போம். கேட்கும் முன்
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இனி ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரை கானம். 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 11வது பகுதி. காய்கறி பயிர்களில் இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மை. திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப நாராயணன் அவர்களின் உரை. மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05-8:30 திரைகானம் கேட்கலாம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசையில் ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீண இசை இடம்பெறும். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திரவா. இனி நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவோர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை. தமிழமுதம் வழங்குவோர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு லோகமானிய பாலகங்காதர திலகர் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. தொடர்ந்து சந்திரசேகர ஆசாத் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலம். டிஜிட்டல் யுகத்தில் ஒலிபரப்பு புதிய பரிணாமம் ஜே லோகநாதன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். நாளை காலை 8:00-8:30 திரை கானம். 9:00 அரங்கிசையில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு. ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம். என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். நாளை காலை 10:00 மாறும் ஊடக களம் வானொலிக்கு வள நிலம் தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. இசை நிகழ்ச்சிகள் சென்னை, வேளாண் நிகழ்ச்சிகள் திருச்சி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் கோயம்புத்தூர், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் புதுச்சேரி, நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் திருநெல்வேலி, நாடகம் மதுரை, பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் நாகர்கோவில், விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள் காரைக்கால், ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள் ஊட்டி, முதியோர் நலன் நிகழ்ச்சிகள் தூத்துக்குடி, பண்பலை நிகழ்ச்சிகள் கொடைக்கானல், அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் தர்மபுரி. இந்த நிகழ்ச்சி நாளை காலை 10:00. நண்பகல் 12:10 சங்கீத சாரல். கே லட்சுமி அவர்களின் பாட்டு. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஐமயத்தில் பதிவாகிய அதிக அளவு வெப்பநிலை 38.2°C. குறைந்த அளவு வெப்பநிலை 27.5°C. காற்றின் ஈரப்பதம் 84%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்மயத்தில் பதிவாகிய அதிக அளவு வெப்பநிலை 38.4°C. குறைந்த அளவு வெப்பநிலை 27.7°C. காற்றின் ஈரப்பதம் 54%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மாலை இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை இடி மின்னலுடன் சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38°C ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Both houses of parliament were adjourned for the day today, following repeated disruptions by the opposition for the third consecutive day over various issues, including the NEET paper leak case and student protests. In the Lok Sabha, amid the uproar, the House passed a resolution by voice

மறுநாள் காலையில் வந்தியத்தேவன் முதல் மந்திரி அனிருத்தரின் ஓலையுடன் அரிசலாற்றங்கரையோடு குடந்தை நகரை நோக்கிப் போய்க் கொண்டிருந்தான். குதிரையை விரட்டாமல் மெல்லச் செலுத்திக் கொண்டு இருபுறமும் தோன்றிய இனிய காட்சிகளை பார்த்து கொண்டு போனான். ஐப்பசி மாதத்தின் ஆரம்பத்தில் சோழ வளநாடு பூரண பொலிவுடன் விளங்கிற்று. இயற்கை அரசி பச்சை பட்டாடை உடுத்தி நவ யௌவன சௌந்தர்யத்துடன் திகழ்ந்தாள். அந்த பச்சை பட்டாடையில்தான் எத்தனை விதமான பசுமைச் சாயங்கள்! கழனிகளில் கதிர் விடுவதற்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் ஒரு சாயல், நடவு நட்டு சில காலமாக இருந்த இளம்பயிர்கள் இன்னொரு சாயல், அப்போதுதான் நடவாகியிருந்த பசும் பொன்னிறப் பயிர்கள் வேறொரு சாயல், ஆலமரத்தில் தழைத்திருந்த இலைகள் ஒரு பசுமை, அரசமரத்தில் குலுங்கிய இலைகள் இன்னொரு விதப் பசுமை, தடாகங்களில் கொழுகொழுவென்று படர்ந்திருந்த தாமரை இலைகளில் மோகனப் பசுமை, வாழை இலைகளின் கண்கவரும் பசுமை, தென்னங்குருத்துக்களின் தந்தவர்ணப் பசுமை, பூமியில் இளம்புல்லின் பசுமை, ஓடைகளில் தெளிந்த நீரின் பசுமை, நீரில் அங்குமிங்கும் தத்திப்பாய்ந்த தவளைகளின் பசுமை. இவ்வளவு விதவிதமான சாயல்கள் வாய்ந்த பச்சை பட்டாடையின் அழகை தூக்கிக் காட்டுவதற்கென்று நட்சத்திரப் பொட்டுகள் பதித்தது போல குவளைகளும் குமுதங்களும் செந்தாமரை செங்கடிநீர் பூக்களும் ஆங்காங்கு ஜொலித்துக் கொண்டிருந்தன. இந்த அழகையெல்லாம் வந்தியத்தேவன் இருகண்களாலும் பருகிக் கொண்டு பிரயாணம் செய்தான். ஆடி மாதத்தில் அந்த வழியாக அவன் சென்றபோது பார்த்த காட்சிகளுக்கும் இப்போது காணும் காட்சிகளுக்கும் உள்ள வேற்றுமையை அவன் உணர்ந்திருந்தான். ஆடி மாதத்தில் ஆற்றில் புதுவெள்ளம் நொங்கும் நுரையுமாகப் பொங்கிப் பெருகிக் கொண்டிருந்தது. இப்போதோ பிரவாகத்தின் வேகமும் கோபமும் தணிந்து செந்நிறம் மாறி பளிங்கு போல தெளிந்து உல்லாசமாக பவனி சென்றது. புதுவெள்ளத்தின் ஹோ என்ற இறைச்சலும் மேலக்காற்று மறைக்கிளைகளைத் தாக்கியபோது உண்டான பேரோசையும் ஆயிரமாயிரம் புள்ளினங்களின் கோலாகலத் துணிகளும் அப்போது ஒரு மாபெருந்திருவிழாவின் ஆரவாரத்தைப் போலக் கேட்டன. இன்றைக்கோ குளிர்ந்த வாடைக் காற்றில் இலைகள் அசைந்த மாமரச் சத்தமும் மடைகளில் தண்ணீர் பாய்ந்த சலசலப்பு ஓசையும் மழையை எதிர்பார்த்த மண்டூகங்களின் சுருதிபேதக் குரல்களும் பலவகை செல்வண்டுகளின் ஸ்வரபேத ரீங்காரங்களும் சேர்ந்து இயற்கை மாதரசியின் சோக சங்கீத கோஷ்டிகானத்தைப் போல ஒலித்துக் கொண்டிருந்தன. வந்தியத்தேவனுடைய உள்ளத்திலும் அப்போது ஏதோ ஒரு வகையான இனம் தெரியாத சோகம் குடிகொண்டிருந்தது. இதன் காரணம் என்னவென்று யோசித்து யோசித்து பார்த்தும் புலப்படவில்லை. உண்மையில் அவன் அபரிமிதமான உற்சாகம் கொள்வதற்கு வேண்டிய காரணங்கள் இருந்தன. இந்த வழியாக இரண்டு மாதங்களுக்கு முன்னால் போனபோது என்னென்ன மனோராஜ்யங்கள் செய்தானோ அவ்வளவும் நிறைவேறிவிட்டன. அவன் கனவிலும் நடக்கும் என்று கருதாத காரியங்களும் நடந்தேறிவிட்டன. சுந்தர சோழ சக்கரவர்த்தியை தரிசித்தாகிவிட்டது. தஞ்சாவூர், பழையாறை, மாதோட்டம், அனுராதபுரம் முதலிய மாபெரும் நகரங்களை பார்த்தாகிவிட்டது. சோழ நாட்டின் கண்ணுக்கு கண்ணாக விளங்கிய பொன்னியின் செல்வனுடைய சிநேகிதம் கிடைத்துவிட்டது. அந்த வீர இளவரசனுக்கு உதவி புரியும் பேறு கிடைத்துவிட்டது. தமிழகத்தின் அழகு தெய்வமும் சோழர்குல விளக்குமான அரசலங்குமரி குந்தவையை ஒருமுறை பார்ப்பதற்கே எத்தனையோ தவம் செய்திருக்க வேண்டும். இப்படி இருக்க அவளுடைய தூய இதயத்தின் நேயத்தை பெறுவதென்பது எத்தகைய பிறர்க்கரும் பாக்கியம்! அதை எண்ணியபோது அவன் உள்ளம் பெருமிதத்தினால் பொங்கியது. ஆனால் அந்த பெருமித குதூகலத்துடனே ஏதோ ஒரு வேதனையும் தொடர்ந்து வந்தது. அவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு நான் உண்மையில் உரித்தவன்தானா? அது நிலைத்து நிற்குமா? கை கெட்டியது வாய்க்கெட்டுவதற்குள் எவ்வளவோ தடங்கல்கள் ஏற்படக்கூடும் அல்லவா? ஆஹா, தடங்கல்களுக்கும் என்ன குறைவு? உலகமே தடங்கல் மயம்தானே. ரவிதாசனைப் போன்ற மாய மந்திரவாதிகளும், நந்தினியைப் போன்ற மாய மோகினிகளும், பழுவேட்டரையர்களைப் போன்ற சதிகாரர்களும், கந்தமாறனையும் பார்த்திவேந்திரனையும் போன்ற சிநேக துரோகிகளும், பூங்குழலியையும் வானதியையும் போன்ற பித்து

0: கொள்ளிப் பெண்களும்
1: வீர வைஷ்ணவ ஒற்றர்களும் காலாமுக சைவர்களும் குள்ளிவாய்ப்பேய்களும் ஆழந்தெரியாத புதை சேற்றுக் குழிகளும் நிறைந்த உலகமல்லவா இது. கடவுளே முன்னர் சொன்ன அபாயம் ஒவ்வொன்றிலுமிருந்தும் எப்படியோ இதுவரை தப்பித்து விட்டேன். அவை எல்லாவற்றையும் விட பெரும் அபாயகரமான காரியத்தில் இப்போது முதன் மந்திரி அனிருத்தர் என்னை ஏவியிருக்கிறார். ஒரு பக்கத்தில் எளிதில் மூர்காவேசம் கொள்ளக்கூடிய ஆதித்த கரிகாலர், மற்றொரு பக்கத்தில் பெரிய பழுவேட்டரையரை பொம்மை போல ஆட்டி வைக்கும் மாயசக்தி வாய்ந்த மோகினி. இவர்களுடைய நோக்கத்துக்கு குறுக்கே நின்று நான் தடை செய்து வெற்றி பெற வேண்டுமாம். இது நடக்கக்கூடிய காரியமா? அந்த பிரம்மராயர் தமது மனதில் என்னதான் உண்மையில் எண்ணியிருக்கிறாரோ தெரியாது. அரசளங்குமரியிடமிருந்து என்னை பிரித்தே விடுவது அவருடைய நோக்கமாயிருக்கலாம் அல்லவா? ஆழ்வார்க்கடியான் வந்து சேர்ந்து கொள்வான் என்று இருவரும் சொன்னார்கள். அவனையும் இதுவரையில் காணோம். அந்த வீர வைஷ்ணவன் எப்பேற்பட்டவனாயிருந்தாலும் இதுவரையில் எனக்கு ஒரு கெடுதலும் செய்ததில்லை. பலமுறை உதவிதான் புரிந்திருக்கிறான். அவனுடன் சேர்ந்து பிரயாணம் செய்தால் ஏதாவது உற்சாகமாக பேசிக் கொண்டு வருவான். பிரயாணத்தில் அலுப்பு தட்டாமல் இருக்கும். இனி எங்கே வந்து அவன் நம்முடன் சேர்ந்து கொள்ள முடியும்? அவனுக்காக எத்தனை நேரம்தான் இந்த குதிரையை இழுத்து பிடித்து மெல்லச் செலுத்திக் கொண்டு போவது? ஆஹா, அதோ கும்பலாயிருக்கும் மரங்கள், நதி வெள்ளத்தில் முதலைகளைப் போல கிடக்கும் அந்த வேர்கள். இங்கேதான் பொம்மை முதலை மீது வேல் எறிந்த படலம் நடைபெற்றது. வாரிணியும் தாரகையும் செந்திருவும் மந்தாகினியும் நம்முடைய வீரச் செயலை பார்த்து கலகலவென்று சிரித்தது இவ்விடத்தில்தான். அரசளங்குமரி நமக்கு பரிந்து அந்த பெண்களை அதட்டியதும் இதே இடத்தில்தான். சற்று இங்கே நின்று பார்க்கலாம். வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து இறங்கி நதிக்கரையில் ஓரமாக சென்று நின்றான். மரத்தின் வேர்களை சுற்றி சுற்றி சுழல விட்டு கொண்டு ஓடிய தெளிந்த நீர் பிரவாகத்தை சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். அந்த சுழலில் ஒரு முகம் தெரிகிறது. அது யாருடைய முகம் சொல்ல வேண்டுமா? அரசளங்குமரி குந்தவை பிராட்டியின் இன்பப் பொன்முகம்தான். கண்டேன், கண்டேன், கண்டேன், கண்ணுக்கினியன கண்டேன் என்று பாடிய குரலை கேட்டு வந்தியத்தேவன் திடுக்கிட்டு அண்ணாந்து பார்த்தான். உன்னதமான மரத்தின் உச்சாணி கிளை ஒன்றில் ஆழ்வார்க்கடியான் அமர்ந்திருப்பது தெரிந்தது. ஓஹோ வீர வைஷ்ணவரே, நான் உம்முடைய திருக்கண்களுக்கு அவ்வளவு இனியவனாக இருக்கிறேனா? நான் உம்மை சிறிது நன்றாக பார்க்கிறேன், கீழே இறங்கி வருக என்று சொன்னான் வந்தியத்தேவன். வீர வைஷ்ணவன் மரத்திலிருந்து இறங்கிய வண்ணம்,
2: நான் உன்னை சொல்லவில்லை அப்பனே. உடையில் வாளும் கையில் வேலும் ஏந்திய நீ என் கண்ணுக்கு பயங்கரமானவனாக அல்லவோ புலப்படுகிறாய்
1: என்றான். பிறகு யாரை பற்றி சொன்னீர் வைஷ்ணவரே?
2: முழுமுதற் கடவுளாகிய திருமால் வாமனாவதாரம் எடுத்து வானத்தை அளப்பதற்காக ஒரு பாதத்தை தூக்கிய போது உங்கள் சிவபெருமானுடைய கண்களுக்கு.
1: வைஷ்ணவரே நிறுத்தும். இம்மாதிரியெல்லாம் சிவனை தாழ்த்தி கூறுவதை நிறுத்திவிடும். இல்லாவிடல் பெரிய அபாயத்துக்கு உள்ளாவீர்.
2: என்ன அபாயம் அப்பனே? முதலியை குன்று யானையை காத்த பெருமானின் சக்கரம் இருக்கும் போது என்னை யார் என்ன செய்ய முடியும்?
1: நான் சொல்வதை சொல்லிவிட்டேன், அப்புறம் உமதே இஷ்டம்.
2: எனக்கு என்ன அபாயம் வருகிறது என்று சொல் தம்பி.
1: பழையாறையில் ஜனங்கள் கொந்தளித்து அரண்மனை வாசலுக்கு வந்தார்கள் அல்லவா, அப்போது சில காலாமுகர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டேன்.
2: என்ன பேசிக் கொண்டார்கள்?
1: சோழ நாட்டில் பெருகி வரும் வீர வைஷ்ணவர்களை மகாகாளிக்கு பலி கொடுத்து அவர்களுடைய மண்டை ஓடுகளை குவித்து அடுக்கி அவற்றின் பேரில் நின்று ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆழ்வார்க்கடியான் தன் மண்டையை தொட்டு பார்த்து கொண்டு,
2: இது கெட்டியாகத்தான் இருக்கிறது, காலாமுக தாண்டவத்தை தாங்கக்கூடியதுதான் என்றான்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: முதன் முறையா பெருமிதமும் வேதனையும் கலந்த ஒரு விசித்திரமான மனநிலையில போய்கிட்டு இருக்கான் வந்தியத்தேவன். தான் தஞ்சைக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நந்தினி தான்னு ஆதித்த கரிகாலன் பார்த்திபேந்திரனிடம் சொன்னது நேயர்களுக்கு நினைவிருக்கும். வந்தியத்தேவனை பொறுத்தவரை அவனுடைய எஜமானர் யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டார். கடம்பூருக்கு அழைப்பு நிருப வடிவிலும் வாய்ச்சொல்லாகவும் வந்திருக்குது. அவர் அசைய மாட்டார். ஆனால்

0: தம்பியை பத்தின செய்தி அவரை எட்டி இருந்தா நிச்சயம் இந்நேரம் புறப்பட்டிருப்பார். பாட்டன் மலையமானையும் அழைச்சிக்கிட்டு ஒரு பெரும் படையோட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நாம ஏன் அவசரப்படணும்? இந்த பகுதியில கருத்த கவரும் பல தொடர்கள், சிலவற்றை பார்க்கலாம். ஐப்பசி மாத தொடக்கம், ராப்பொழுதும் பகற்பொழுதும் ஏறத்தாழ சமமாக தராசில் இருப்பதை போல இருக்கும் துலா மாசம், அக்டோபர் மத்தியிலிருந்து நவம்பர் நடுப்பகுதி வரை, ஷரத் ருத்து என்கிற பருவம், ஆடி மாதம் அல்லது கட்டக மாதம், பகற்பொழுது கூடுதலாக இருக்கிற முதுவேநீர் பருவம், கிரீஷ்ம ருத்து எனப்படும், ஜூலை நடுவிலிருந்து ஆகஸ்ட் நடுவரை, மண்டூக்கம் தவளையை குறிக்கும் வடமொழி சொல், இதிலிருந்து பிறந்தது மாண்டூக்கியம் என்கிற தொடர். மனித மனம் விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், இந்த மூணு நிலைகளில் மாறி மாறி தாவிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் படிப்படியாக தாண்டினா ஆன்ம வெளி என்கிற நாலாவது, அதாவது துரிய நிலையை அடைய முடியும். இந்த தவள அடிப்படையிலான கருத்தை விளக்குற உபனிஷதம் மாண்டூக்கிய உபனிஷத். இது அதர்வண வேதத்தோட பகுதி. சில்வண்டு, வெட்டுக்கிளி இனத்தைச் சேர்ந்த இதை பெரிய ஈன்னு சொல்லலாம். தடிச்ச உடல், நீண்ட உணர்கொம்புகள், அதாவது ஆண்டனி கொண்டது. ஆண் சில்வண்டின் இறக்கைகளில் இருக்கிற கடினமான பகுதிகள் ஒன்று ஒன்று உரசும் போது ஹ்ரீங்கார ஒலி கேட்குது. ஆழ்வார்க்கடியான அண்ணாந்து பார்த்து கீழே இறங்கு வருக என்று சொல்கிறான் வந்தியத்தேவன். வருக, வியங்கோள் வினைமுற்று. தமிழ் இலக்கணத்தில் வினைமுற்றுகளின் வகைகளில் ஒன்று வேங்கோல் வினைமுற்று. மரியாதையா வேண்டல், ஏவுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும். ஒருமை பன்மைங்கிற பாகுபாடு கிடையாது. மூவிடங்கள்னு சொல்லப்படும் தன்மை, முன்னிலை, படர்க்கை மூன்றுக்கும் பொது. நல்லது, உட்கார்ந்தபடி நாலா பக்கமும் பார்க்கறதுக்கு மரத்தின் உச்சாணிக்களை ஏற்றது தானே. வந்தியத்தேவனை பார்த்ததும் இறங்கி வரான். இதுவரை எதையெல்லாம் கண்காணிச்சிட்டு இருந்தான் சொல்றானா பார்க்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி திரைப்பட பாடல் என்று கேட்போம். வஞ்சிக்கோட்டை வாலிபன் இந்த படத்திற்காக பி. லீலா பாடியிருக்கும் பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டிற்குள் உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய

0: அவர், மருத்துவத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சிறப்பான திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார்.
1: சுகாதாரத்துறையில் இன்றைக்கு பாரதம் மிகப்பெரிய புரட்சிகரமான வெளிப்படுத்துதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல புரட்சிகரமான திட்டங்களும் செயல்பாடுகளும் மக்களின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆயுஷ்மான் பாரத திட்டம் இன்றைக்கு உலகமே வியந்து போற்றக்கூடிய வகையிலே செயல்பட்டு வருகிறது. நடுத்தர குடும்பங்களில் முதியவர்களுக்கு மருத்துவ செலவு கடினமாக இருந்த சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வயோபந்தனா திட்டத்தில் இலவச மருத்துவ வசதியை பெற்று வருகின்றனர். சென்னையிலே கூட மூத்த குடிமக்களுக்காக சிறப்பு மருத்துவமனை மத்திய அரசின் சார்பாக இயங்குகிறது. இந்த மருத்துவ சேவைகள் டிஜிட்டல் மயமாகவும் பணிகள் நடைபெறுகின்றன. மோடி அவர்களுடைய பெயரிலே இருக்கின்ற மருந்து விற்கின்ற நிலையங்கள் ஏழை எளிய மக்கள் கூட மிக எளிதாக மருந்துகளை வாங்குகின்ற அளவிற்கு, ஜெனட்ரிக் மெடிசனை தருகின்ற அளவிற்கு அது சிறப்பாக செயல்படுகிறது.
0: இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், செவிலியர் பணி நமது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மனித சேவையில் உயர்ந்த சேவையாக செவிலியர் பணி கருதப்படுவதாக ஆளுநர் கூறினார். பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் வேட்டி சிலைகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து அரசு பரிசீலித்து முடிவெடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் ஆவின் பால் தட்டுப்பாடு தொடர்பாக அந்த துறைக்கான அமைச்சர் ஆய்வு செய்து வருவதாகவும் இது விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னிமலையில் தேக்கமடைந்துள்ள 100 கோடி ரூபாய் மதிப்பிலான படுக்கை விரிப்புகளை கொள்முதல் செய்வது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். நடப்பு நிதியாண்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த நிதியாண்டில் 400 கோடி ரூபாய் தொழில் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலைக்கான நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்எஸ்என்இ சூப்பர் ஃபண்டோட மாவட்ட தொழில் மையத்துல வச்சு பெருந்தறி நீர் புரிந்தறி போட்டிருக்கோம். சிறு குழு நடுத்தர தொழில் பண்ணக்கூடிய வளர்ச்சி மாவட்டம் மூலமா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அதை ரிகார்டிங் ட்ரைனிங் கேம்ப் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது பண்ணிட்டோம். வரக்கூடிய கால நம்ம மாவட்டத்தோட தொழில் வளர்ச்சிக்கு ஆனால் அடிப்படை விஷயங்கள் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் கூட ஆலோசனை கூட்ட போட்டிருக்கோம். ஸோ அது வரக்கூடிய காலங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2025-26 வந்து பாத்தீங்கன்னா 400 கோடி வரைக்கும் ரோஸ் கொடுத்துருக்கோம். வரக்கூடிய காலங்களும் இதோட அதிகமா இருக்கும். இருக்கிற தேயிலை தொழிலாளர்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இலக்கிய அதுக்கான அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இதுக்கும் அவங்களோட விலை நிர்ணயம் தேவைப்படக்கூடிய அந்த தடத்தான விஷயமும் பேசியிருக்கிறோம். கலந்து பேசிட்டு நல்ல முடிவு கண்டிப்பாக.
0: தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், தூய்மை பணியாளர்களுக்கு உறுப்பினர் அட்டை பதிவு செய்யவும் சமூக நலத்துறையின் மூலம் குடும்ப நல நிதியுதவி பெறுவதற்கும் வசதி ஏற்படுத்தி தரும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். காஞ்சிபுரம் மற்றும் நாமக்கல் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அரசு சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் மாநில அரசின் சார்பில் இன்று நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காசநோய் இல்லாத

0: தமிழகத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட காசநோய் தடுப்பு துணை இயக்குநர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டம் வாரியாக காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் அடைந்துள்ள சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். கடந்த 2025 ஆண்டில் 2390 கிராம பஞ்சாயத்துகள் காசநோய் இல்லா பஞ்சாயத்துகளாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. இதில் புதிய ஆதார் பதிவு, விவரங்கள் புதுப்பிப்பு, பயோமெட்ரிக் பதிவு மற்றும் புதுப்பிப்பு உள்ளிட்ட சேவைகளும் ஆதார் தொடர்பான குறைதீர்ப்பு சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை மூலிகை பண்ணை பேருந்து நிறுத்தம் அருகே இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆதார் சேவை மையத்தினை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி இன்று திறந்து வைத்தார். இந்த மையத்தில் புதிய ஆதார் பதிவு, விவர புதுப்பிப்பு, உயிர்மை பதிவு மற்றும் புதுப்பிப்பு குறைதீர் உள்ளிட்ட அனைத்து ஆதார் சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்கப்படுகின்றன. திறப்பு விழாவை தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை பயன்படுத்த தொடங்கினர். மேலும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நேரில் வர இயலாதவர்களுக்கு அவர்களது இல்லங்களுக்கே நேரடியாக சென்று ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை வழங்கும் இல்லம் தேடி ஆதார் சேவை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தஞ்சாவூரிலிருந்து ஆர். நந்தகோபால்.
0: அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அடுத்த சில மாதங்களில் அரிசி வரத்து குறையும் என்பதை கருத்தில் கொண்டு சிலர் செயற்கையான விலை உயர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரிசி ஆலைகள், மொத்த வணிகர்கள் ஆகியோரிடம் இருப்பில் உள்ள அரிசியில் 20 விழுக்காட்டை அரசே கொள்முதல் செய்து நியாய விலைக் கடைகள், கூட்டுறவு விற்பனை அங்காடிகள் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்ய முன்வர வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 கையெழுத்து இயக்கத்தை முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலரும் ஆட்சியருமான திரு விஷு மகாஜன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு குறுவை நெற்பயிர் காப்பீட்டுக்கான கால வரம்பு வரும் 31 தேதி முடிவடைய உள்ள நிலையில் விவசாயிகள் காப்பீடு செய்து பயனடையுமாறு ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளநிலை பட்டமளிப்பு விழா ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹுடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. இனி விளம்பரம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மனதில் இன்றவையில் குமரிப்பெண்ணின் உள்ளத்திலே படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில் ஒலிக்கிறது பாடல்.

0: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: ஜானி படத்திலிருந்து ஜென்சி குரலில் ஒலிக்கிறது பாடல்.
2: Just listen.

ஆகாஷ்வாணி மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒழித்துக் கொண்டிருக்கும் திரைகானம் தரும் அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியிருப்பது

0: கேட்ட பாடலை பாடினார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. பாடல் இடம்பெற்ற படம் புதிய பூமி.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: தொடரும் பாடல் தெய்வத்தாய். இந்த படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருப்பது.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. திருவாரூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர். விஜயகுமார்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் இடுபொருள் மானியத்தில் இயந்திர நடவு செய்யப்பட்டுள்ளதை மாவட்ட கணிப்பாய்வு அலுவலரும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிக இயக்குநருமான திரு சந்திரசேகர் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வு 3 தினங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள், அவர்தம் சார்ந்தோர்கள் தங்களின் சிறார்கள் மற்றும் பயிலும் கல்வியின் தன்மைக்கு ஏற்ப கல்வி ஆண்டு தொடங்கியவுடன் முதலில் மத்திய படைவீரர் வாரியம் இணையதளத்தில் பாரத பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டம், ரக்ஷா மந்திரியின் முன்னாள் படைவீரர் நலநிதியின் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பித்து பயன்பெற கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையின் சார்பில் நஷா முக்த் பாரத் அபியான், சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியினை துவக்கி வைத்தார். போதையில்லா இந்திய இயக்கம் வளர்ந்த இந்தியாவின் அடையாளம்,

0: போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் உடல், மன, குடும்ப மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்தும் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து மீள விரும்புபவர்கள் 1-4-4-4-6 என்ற தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொண்டு ஆலோசனையும் பெறலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பேரணியினை துவக்கி வைத்து பேசிய போது கூறினார். ஆண்டுதோறும் சாதி வேறுபாடுகளற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் அதனுடன் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருகிறது. இதன் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினையும் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகின்ற 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு 3 தினங்கள் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டது. திருவாரூர், கூத்தாநல்லூர், மன்னார்குடி, குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக வீட்டு பட்டியலிடல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை 17ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 30 வரை மொத்தம் 45 தினங்கள் நடைபெற உள்ளது. இதில் முதல் 15 நாட்கள் பொதுமக்கள் இணையதளம் மற்றும் கைபேசி செயலி வாயிலாக கணக்கெடுப்பு மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 30 நாட்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் மூலம் நேரடி வீட்டு பட்டியலிடல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. 2ஆம் கட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிப்ரவரி 2027 முதல் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளில் ஈடுபட உள்ள பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி முகாம் ஒவ்வொரு பகுதியிலும் 3 தினங்கள் நடத்தப்பட்டது. இதில் கணக்கெடுப்பு தொடர்பான அனைத்து பயிற்சிகளும் படிவங்களுடன் அவர்களுக்கு விளக்கமாக வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சரின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் பொருட்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு ஆண்டில் குறுவை நெற்பயிர் காப்பீட்டிற்கான கால வரம்பு ஜூலை 31ஆம் தேதி வரை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் சில தினங்களே உள்ளதால் விவசாயிகள் விரைந்து தங்கள் பயிரை காப்பீடு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பயிர் காப்பீடு கட்டணமாக குறுவை நெற்பயிருக்கு திருவாரூர் 1 மாவட்டத்திற்கு ஏக்கருக்கு 513 மற்றும் திருவாரூர் 2வது பிரிவு மாவட்டத்திற்கு ஏக்கருக்கு 618 செலுத்தி விவசாயிகள் பயனடையலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது குறுவை நெற்பயிர் சாகுபடி முழுவீச்சில் நடைபெற்று வரும் வேளையில் விவசாயிகள் அறிவிக்கையில் செய்யப்பட்ட குறுவை பெயரை காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி வரை காத்திருக்காமல் முன்னதாகவே காப்பீடு செய்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் அருகே கொரடாச்சேரி பகுதியில் உள்ள புகழ்பெற்ற எண்கண் முருகன் கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
1: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். விஜயகுமார். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.

ആകാശവാണി செய்திகൾ വാസിപ്പവർ ചിത്ര ബാലസുബ്രഹ്മണ്യൻ. தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் தேர்வு கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தில்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ,

0: இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளில் இருந்தே இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருந்ததாக தெரிவித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை முடக்கும் முயற்சியை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்தால் அரசு தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அவை முன்னவர் திரு ஜே பி நட்டா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மாண்புகளுக்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நீட் தேர்வு விவகாரம் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மாநிலங்களவையும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணவர் அமைப்பினர் தில்லியில் நடத்தி வரும் போராட்டத்தை சில அரசியல் கட்சிகள் தங்கள் சுய லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மாணவர்கள் அரசியல் கட்சிகளின் தூண்டுதல் இன்றி தங்களது நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தால் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் பயணிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் வசதியான பயணத்தை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் முதலாவது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை ஹவுரா காமாக்யா இடையே கடந்த ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் ரயில் பாதை மற்றும் ரயில் நிலையங்களுக்கான கட்டமைப்பை மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையில் இந்தியா லெசத்தோ நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் லெஸ்தோ விளையாட்டுத்துறை அமைச்சர் முப்டி ஸ்டீஃபனுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். விளையாட்டு, அறிவியல், பயிற்சி, உடற்கல்வி, விளையாட்டு கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அந்நாட்டிற்கு உதவி அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக திரு மன்சுக் மாண்டவியா காமன்வெல்த் விளையாட்டு சங்க தலைவர் டாக்டர் ரூகேருடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2030 இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். இந்தியா கனடா நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்துள்ள கனடாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்தை சந்தித்து ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இரு நாட்டு பிரதமர்களும் நிர்ணயித்துள்ள இலக்குகளை எட்டுவதற்கான வழிமுறைகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். கடந்த 2 ஆபாச படங்களை வெளியிட்ட 50 ஓடிடி தளங்களை மத்திய அரசு முடக்கியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மின்னணு ஊடக வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி இந்த இணையதளங்கள் செயல்பட்டதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற 53வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை மற்றும் அணைகளின் நீர் இருப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை கர்நாடகா எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளின் மழை பொழிவு மற்றும் அம்மாநிலத்தில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு குறித்து ஒரு

0: அவசர காலத்திற்கு கண்காணிக்கப்படும் என ஆணையம் கூறியுள்ளது. இரு மாநிலங்களும் முன்வைத்துள்ள கருத்துக்கள் குறித்து வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக 900 வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த கப்பல்கள் மூலம் 45 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஈரான் கடந்த 3 மாதங்களில் 30 வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது. சவார், அப்தனான், கிழக்கு அசர்பைசான் மாகாணத்தில் உள்ள தப்ரிஸ் உள்ளிட்ட இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து இப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அனுமதித்தால் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் டாக்டர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்று வரும் ஆசியான் மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த மாதம் அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்களை இயக்க நடவடிக்கை மேற்கொள்வதன் அவசியம் குறித்தும் திரு மார்கோ ரூபியோ வலியுறுத்தினார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கப்பாதை பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் சுரங்கப்பணி நிபுணர்கள் இணைந்து மேற்கொண்ட பணிகளின் போது இன்று மேலும் 8 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. சுரங்கத்தில் போதிய வெளிச்சமின்மை, இடிபாடுகள் மற்றும் மீத்தேன் வாயு கசிவு காரணமாக மீட்புப் பணிகள் சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் பில்லி ஹாரிஸை வென்றார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹூடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷ்வாணி மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்போம் பண்ணை செய்தி. வேளாண் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2 கோடி ரூபாய் வரை கடன் பெறலாம். மத்திய அரசு வேளாண் கட்டமைப்புகளை மேம்படுத்தும் திட்டத்தில் 2025-2026 நிதியாண்டில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு 20.98 கோடி கடன் வழங்கப்பட்டது. இதை மேலும் 6 மாதங்களுக்கு, அதாவது செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்து 2026-2027 ஆண்டிற்கு 50 கோடி ரூபாய் நிதி இலக்கீடு பெறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரையிலான கடனுக்கு 9% வட்டியில் 7 ஆண்டு காலத்திற்கு ஆண்டிற்கு 3% வட்டி குறைப்பு வழங்கப்படுகிறது. மேலும் கடன் உத்தரவாதம் திட்டத்தின் கீழ் 2 கோடி ரூபாய் வரை மற்றும் பிணையக்கடன் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் கூட்டமைப்புகள், சுய உதவிக்குழுக்கள், வேளாண் தொழில் முனைவோர்கள், அரவை ஆலை உரிமையாளர்கள், உணவு பதப்படுத்துவோர்கள், கூட்டுறவு சங்கங்கள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் பயன்பெறலாம். அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை திட்டங்களை

மின்னணு வணிக மையங்கள், சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள், சிப்பம் கட்டும் கூடங்கள், பழம் பழுக்க வைக்கும் கூடங்கள், முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள், ட்ரோன் தெளிப்பான்கள், இயற்கை வேளாண் இடுபொருட்கள் தயாரிப்பு மையங்கள், நெல் நிலக்கடலை கரும்பு அறுவடை இயந்திரங்கள் போன்றவை வாங்க கடன் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பயனாளிகள் https://agriinfra.dac.gov.in இணையதள முகவரி மீண்டும் HT

அல்லது வேளாண்மை துணை இயக்குனர், இணை பதிவாளர், பொது மேலாளர், மாவட்ட தொழில் மையம் அல்லது நபார்டு வங்கி மாவட்ட வளர்ச்சி மேலாளரை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். கூடுதல் விவரங்களுக்கு வேளாண்மை அலுவலர் செங்கல்பட்டு அவர்களின் தொலைபேசி எண் 9080643338 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். கால்நடைகளுக்கான ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர்கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குளம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறவும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை கட்டுப்படுத்த விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நினைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இது நல்ல வெயில் ஆன நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் எந்த பயிர் சாகுபடி செய்ய இருக்கின்றோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரை வாலி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கண், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி, தட்டை பயிறு. இதன் விதைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:30. ஆகாஷ்வாணி

0: காக்கா கத்துற சத்தம் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கு. சரி என்னன்னு தான் போய் பார்க்கலாம். அச்சச்சோ, பைத்தம் பருப்பெல்லாம் களைச்சி போட்டு இப்படி மண்ணுல வீணால கொட்டி கிடக்கு. இந்த புள்ள பொன்னி எங்க போச்சு? சொல்லி தானே அனுப்புன. பொன்னி பொன்னி.
1: அக்கா, இந்த மரத்துக்கிட்ட தான் உட்கார்ந்து இருக்கேன்.
0: ஏன் புள்ள அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இரு வார.
1: அச்சச்சோ, அக்கா வந்து திட்ட போறாங்க.
0: ஏன் பொன்னி, சொன்ன வேலைய செய்யாம இங்க வந்து ஒத்தையில உட்காந்துகிட்டு இருக்க?
1: மன்னிச்சிருக்கா, என்னால எந்த வேலையும் பார்க்க முடியல.
0: ஏன் புள்ள, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா என்ன? இப்பவே மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போவா?
1: அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, மனசு தான் சரியில்லை.
0: அதான் புள்ள நானும் நினைச்சேன். நீ ஊர்ல இருந்து வந்த ரெண்டு நாளுமே உன் முகம் ஒரு வாட்டமாவே இருந்தது. எப்பவும் நீ இப்படி இருக்க மாட்டியேன்னு உள்ளுக்குள்ள நினைப்பாவே இருந்தது. ஆமா, இப்ப சொல்லு என்னாச்சு உனக்கு?
1: அதுவா, என் மச்சானுக்கும் எனக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டம். நாங்க ரெண்டு பேரும் சரியா பேசிக்கிறதே இல்லை.
0: அட, இது என்ன ஆச்சரியம்! ரெண்டு பேரும் எம்புட்டு ஒத்துமையா இருப்பீங்க. கடை தெருவுக்கு போனா கூட ஒன்னா தானே போயிட்டு வருவீங்க. இப்ப என்னாச்சு உங்களுக்கு?
1: அதுவாக்கா, நான் என் மச்சாங்கிட்ட வீட்டு கூரை ரொம்ப பழசா போச்சு, மழை பெஞ்சா ஒழுகும், அதை சரி செய்யலாமேனு சொன்னேன்.
0: சரி, நல்ல விஷயம்தான். அவரு என்ன சொன்னாரு?
1: அவரா, இங்க பாரு பொன்னி, கையில நாலு காசு இல்ல, இந்த நேரத்துல இதை சரி செய்யணும் அதை சரி செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காத, காசு வரும்போது பாத்துக்கலாம். அதோட இதையெல்லாம் சொல்லி சொல்லி அடிக்கடி புலம்பிட்டே இருக்காத அப்படின்னு பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
0: அட, இதுக்கு போய கவலைப்படுற? குடும்பம்னா இதெல்லாம் வரதான் செய்யும், அதுக்கு போய் நம்பிக்கை விட்டுடலாமா? ராசுக்கு பண்ணையில வர வருமானம் குறைஞ்சிருக்கும், அந்த பிள்ளையும் குடும்பத்துல உள்ள மற்ற செலவுகளை பார்க்கணும்ல.
1: ஆமாங்கா, நீங்க சொல்றதும் சரிதான், அவர் தான் அது எல்லாமே பாத்துக்கிறாரு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா
0: இங்க பாரு பொன்னி, இன்னைக்கு ரெண்டு பேரு வருமானம் பார்த்தாதான் குடும்பமே நடத்த முடியுங்கிற காலகட்டம்.
1: ஆமாங்கா.
0: ஏன் பொன்னி, உங்க வீட்டுக்கு பின்னாடி காய்கறி பயிர் போட்டிருந்தியே, இப்ப எப்படி வளர்ந்துருக்கு? இந்த நேரத்துல அது மூலமா கிடைக்கிற வருமானம் உனக்கு உதவியா இருக்கும்ல.
1: எங்க மருதானியக்கா, செடிகள்ல காய்கறி சரியா காய்க்க மாட்டேங்குது, அப்படியே காய்ச்சாலும் சில காய்கறிகள்ல பூச்சி அடிச்சிடுது. நானும் எம்புட்டோ மருந்து வாங்கி போட்டுட்டேன், ஆனாலும் செடிகள்ல காய்ங்க சரியா காய்க்க மாட்டேங்குது.
0: பொன்னி, நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச இயற்கை முறை விவசாயத்தை இன்னைக்கு பல விவசாயிங்க பின்பற்றிட்டு வராங்க. உங்ககிட்ட தான் கால்நடை செல்வங்கள் இருக்குல்ல, அது மூலமா கிடைக்கிற கழிவுகளை வச்சு தொழு உரங்களை தயாரிச்சு செடிகளுக்கு போடலாமே. இதனால பணமும் செலவு இல்ல, மண் வளமும் பாதுகாப்பா இருக்கும்.
1: சரிக்கா, ஆனா அது பத்தின விவரங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: இப்ப என்ன, இது பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கணும், அம்புடு தானே?
1: ஆமாங்கா.
0: இப்ப நம்ம வானொலியில இது சம்பந்தமான தகவல்களை சொல்ல போறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோ புள்ள.
1: சரிக்கா.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம்.
3: இயற்கை வேளாண்மைன்னு பார்த்தோம்னா இதில் முக்கியமான விஷயம், அதாவது ரசாயனங்கள் இல்லாமல் இயற்கை சார்ந்த இடுபொருட்களையும் உள்ளூரில் கிடைக்கக்கூடிய என்னென்னலாம் பொருட்கள் இருக்கோ அதை பயன்படுத்தி நம்ம பயிர் சாகுபடி செய்கிறது தான் இந்த இயற்கை விவசாய முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எதுக்காக நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மக்கள் தொகையில் ரொம்ப அதிக அளவில் இருக்கும், இன்றைக்கி உலகிலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா தான். ஸோ இவங்களுக்கு தேவையான உணவுகளையும் நம்ம வந்துட்டு உற்பத்தி செய்யணும், அதே நேரத்தில் பாதுகாப்பான உணவாக கொடுக்கணுன்றது வந்துட்டு அரசுகளுடைய நோக்கம். அதை சார்ந்து தான் இந்த தொழில்நுட்பங்களை வந்துட்டு விவசாயிகளுக்கு பரவலாக்கம் செஞ்சிட்ருக்கோம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம வந்துட்டு கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது மண்ணில் இருக்கக்கூடிய அங்கக கரிமத்துடைய அளவையும் மண்ணுடைய ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்துறது தான் வந்துட்டு முக்கியமான நோக்கம். அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலை வந்துட்டு பாதுகாத்து அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு போகிறதும் வந்துட்டு இயற்கை

0: பொன்னி பொன்னி.
1: என்னக்கா?
0: வீட்டு வாசல்ல பைத்தம்பருப்ப காய போட்டு இருக்கேன், சத்த போய் பாருமா. காக்கா வேற கத்திக்கிட்டு இருக்கு, பைத்தம்பருப்ப கொத்தி களைச்சி விட்டுட போகுது, போய் பாருமா.
1: சரிக்கா.
0: அப்பாடா, சமயக்கட்டுல ஒரு வழியா வேலைகளை முடிச்சிட்டேன். இன்னும் பாத்திரங்களை தொலைக்கிறது தான் பாக்கி. அந்த வேலையை முடிச்சிட்டா தூக்கு சட்டியில சாப்பாடை எடுத்துக்கிட்டு வெரசா வயக்காட்டுக்கு போய்

வேளாண்மையுடைய முக்கியமான கூறு. ஸோ இதில் நிறைய இடுபொருட்கள் வந்துட்டு நம்ம பயன்படுத்தினாலும், முதல்ல இது நம்ம செய்யறதுக்கான தேவை எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசுமை புரட்சிக்கு அடுத்தே வந்துட்டு வீரிய ஊட்டு ரகங்களும் ரசாயன மருந்துகளுடைய பயன்பாடும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சிது. இப்போது அந்த ரசாயன மருந்துகளுடைய பாதிப்பு வந்துட்டு உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருட்களில் அதிக அளவில் இருக்குது. ஆரோக்கிய குறைபாடு இந்த மாதிரியான நிறைய பாதிப்புகளை வந்துட்டு ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்துட்டு குறைக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான நோக்கம். அதில் என்னென்ன மாதிரியான இடுபொருட்கள்லாம் ரசாயன இடுபொருட்களுக்கு மாற்றாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற கரைசல்கள், இயற்கை சார்ந்த வேளாண் முறைகள் வந்து இருக்குது. இதில் குறிப்பிடத்தக்க ஒரு பலனை கொடுக்கக்கூடியது மட்டும் வந்து விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தணுன்ட்டு விருப்பப்படுறோம். இதில் முதல்ல பஞ்சகாவியான்ட்டு சொல்லக்கூடிய இந்த வளர்ச்சி ஊக்கியை வந்துட்டு பயன்படுத்தலாம். இந்த பஞ்சகாவியாவில் தேவையான பொருட்கள்ன்ட்டு பார்த்தீங்கன்னா, சாணம் 7 கிலோ, கோமியம் 10 லிட்டர், பால் வந்து 3 லிட்டர், தயிர் 2 லிட்டர், நெய் 1 கிலோ, இளநீர் வந்து 3 லிட்டர், வெல்லம் 2 கிலோ, நல்ல பழுத்த பூவன் வாழைப்பழம் வந்து 12 இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி தண்ணீர் 10 லிட்டர் நமக்கு தேவை. இதில் நமக்கு பசுமாட்டு சாணத்தையும் நெய்யையும் கலந்து ஒரு 3 நாட்கள் வந்து நம்ம தனியாக வச்சிடணும். இதுக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு பிளாஸ்டிக் பக்கெட்ஸோ இல்லாட்டி மண் பானைகளையோ வந்து பயன்படுத்தலாம். எக்காரணத்தை கொண்டும் நம்ம அலுமினியமோ இரும்பையோ வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது. குச்சிகள் கூட நமக்கு வந்து ஸ்டீல் இல்லாமல் மர குச்சிகளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும். இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப அவசியமான ஒன்று. அதனால் இதை விவசாயிகள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 நாட்களும் வந்து பசுமாட்டு சாணத்தையும் நெய்யையும் கலந்து வச்சதுக்கு பிறகு தண்ணீரையும் வந்துட்டு மாட்டு கோமியத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம 4வது நாள் கிட்டத்தட்ட 15 நாட்கள் வரைக்கும் வந்துட்டு அதோட கலந்து வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 15 நாட்கள் கழித்து அதோட மீதி இருக்கக்கூடிய மற்ற இடுபொருட்கள், நமக்கு பால், தயிர், இளநீர், வெல்லம், வாழைப்பழம் இதெல்லாம் வந்து கலந்து ஒரு 30 நாட்கள் மொத்தமாக வைக்கிறப்போ நமக்கு பஞ்சகாவியம் தயாராகிடும். இந்த பஞ்சகாவியம் தயாரிக்கக்கூடிய நாட்களில் தினமும் காலை மற்றும் மாலை வேளையில் இந்த கரைசலை வந்துட்டு டெய்லியும் கலக்கி விடுற மாதிரியான ஒரு இது இருக்குது. அதாவது கடிகாரத்துடைய சுழற்சி முறையில் வந்துட்டு தினமும் வந்துட்டு நம்ம ஒரு 3 முறை வந்துட்டு கலந்து விடுறது நன்மை செய்யக்கூடிய, அதாவது நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். அஜிடேஷன்ட்டு சொல்லுவாங்க, அதாவது கலந்து விடுறது மூலமாக வந்துட்டு அதனுடைய எண்ணிக்கையை வந்துட்டு அதிகப்படுத்தலாம். இவ்வாறு தயாரான அந்த பஞ்சகாவியாவை 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லின்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தி பயிர்களுக்கு தெளிப்பு செய்கிறப்போ வந்துட்டு பயிர்களுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்கள், பேரூட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வழிவகை செய்யும். ஸோ இது வந்து ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்துட்டு நம்ம தெளிப்பு செய்கிறப்போ பயிருக்கு தேவையான சத்துக்களை வழங்கிட்டே இருக்கும். 2வது கரைசல் பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம். ஜீவாமிர்தம் அதனுடைய பெயர்லேயே வந்துட்டு அதுக்கான குறிப்பு இருக்குது. ஸோ மண்ணில் இருக்கக்கூடிய உயிர்களை அழிவில்லாமல் பாதுகாக்கிறது தான் இந்த ஜீவாமிர்தத்துடைய வேலை. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு சாணம் ஒரு 10 கிலோ, மாட்டு கோமியம் வந்து 10 லிட்டர், அதே மாதிரி கடலை மாவோ, அதாவது பயிர் வகை தாவரங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட மாவு 2 கிலோ, அதாவது உளுந்து, பச்சைப்பயிறு, துவரை, காராமணி இந்த மாதிரியான பயிர்கள்லேருந்து மாவு எடுத்து 2 கிலோன்ற அளவில் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். வெல்லம் 2 கிலோ தேவைப்படும். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வரப்பு மண் இல்லாட்டி உயிரூட்டம் இருக்கக்கூடிய மண்ணை வந்து எடுத்துடணும். அடுத்ததாக 200 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு பெரிய கண்டெய்னரில் இந்த மாட்டு சாணம், மாட்டு கோமியத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட இந்த பயிர் வகை பயிர்களில் இருக்கக்கூடிய மாவு 2 கிலோவையும் வெள்ளத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்ணையும் உள்ளே போட்டு டெய்லியும் ஒரு 2 நாளுக்கு டெய்லியும் வந்துட்டு காலை மற்றும் மாலை வேளையில் நம்ம கலந்து விடுறப்போ அந்த கைப்பிடி மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து ரொம்ப பெருக்கம் அடைஞ்சு அது முழுக்க வந்து ஜீவாமிர்தமாக மாறும். இது வந்து ஒரு 1 ஏக்கருக்கு 100 லிட்டர்ன்ற அளவில் வந்து பாசன நீரோடு கலந்து கொடுக்குறப்போ மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கையும் அதே மாதிரி வந்துட்டு பயிருடைய வளர்ச்சியும் வந்துட்டு ஊக்கப்படுத்தும். நம்ம ஒரு முறை, அதாவது 100 லிட்டர்ன்ற அளவில் வந்துட்டு ஜீவாமிர்தம் கொடுக்குறப்போ மண்ணில் கிட்டத்தட்ட 500 கோடி நுண்ணுயிர்களை வந்துட்டு கொண்டு போய் வெளியிடுறோம் அப்படின்றத வந்துட்டு விவசாயிகள் கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்ததான் 3வது கரைசல்னு பார்த்தீங்கன்னா அமிர்த கரைசல். இது வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துலேயே நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும். 3 நாட்களுக்கு உள்ளே பயன்படுத்த வேண்டிய ஒரு கரைசல். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, பசுமாட்டு சாணம் 10 கிலோ, அதே மாதிரி மாட்டு கோமியம் 10 லிட்டர், வெல்லம் 1/2 கிலோ, 200 லிட்டர் தண்ணி தேவைப்படும். இதை எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம 9 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர்ன்ற அளவில் வந்துட்டு கலந்து நம்ம தெளிப்பு செய்கிறப்போ பயிருக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பூக்கள் கொட்டுற அந்த பிரச்சனைகள் வந்து தீர்வு காணப்படும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தேமோர் கரைசல்ன்ட்டு சொல்லுவோம்.

வாங்க. இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்தோம்னா, புளித்த மோர், நல்ல ஃபெர்மெண்ட்டான வந்துட்டு மோர் ஒரு 5 லிட்டர் எடுத்துகிட்டு, அதுக்கு ஈக்குவலாக தேங்காய் பால் ஒரு 5 லிட்டர், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அடுத்த நாள் யூஸ் பண்ணுறப்போ பயிரில் வரக்கூடிய இந்த பூ கொட்டுறது, அதே மாதிரி நுண்ணூட்ட சத்துக்களுடைய பற்றாக்குறை, இதெல்லாம் வந்துட்டு இந்த தேமோர் கரைசல் வந்துட்டு சீர் செய்யும். தெளிப்பு செய்யக்கூடிய அளவுன்ட்டு பார்த்திங்கன்னா, 10 லிட்டர் தண்ணிக்கு 500 மில்லின்ற அளவில் வந்துட்டு நம்ம தெளிப்பு செய்கிறப்போ வந்துட்டு நல்ல பலனை வந்துட்டு கொடுக்கும். அதே மாதிரி மீன் அமிலம், விவசாயிகள் எல்லாருமே ரொம்ப எளிமையாக உற்பத்தி செய்யக்கூடிய கரைசல் இந்த மீன் அமிலம். ஸோ இதுக்கு மீனோ மீன் கழிவுகளோ வந்துட்டு நமக்கு தேவை. அதே மாதிரி எவ்வளோ மீன் கழிவு மீன் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்துட்டு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் வந்துட்டு நமக்கு வெள்ளம், நம்ம பழைய வெள்ளமாக வாங்கிட்டோம்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஸோ இதை ரெண்டையும் கலந்து நமக்கு தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை, நல்ல ஒரு சுத்தமான கலனில் மூடி போட்டு பத்திரமாக வச்சுட்டோன்னா நமக்கு கிட்டத்தட்ட 30 நாள்லேருந்து 40 நாளுக்குள்ளே வந்து இந்த ஒரு பிரமாதமான மீன் அமிலம் தயாராகிடும். தினமும் காலை மாலை வேளையில் வந்துட்டு அந்த நொதித்தல் நடக்கிறப்போ வந்துட்டு வாயு உருவாகும்ன்றதுனால தினமும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காலை மாலை வேளைகளில் அந்த குல்கலனை வந்துட்டு ஓப்பன் பண்ணி மூடி விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லாட்டி அந்த கண்டெய்னர் வெடிச்சிடும். அதனால் காலை வேலைகளில் மாலை வேலைகள்லேயும் விவசாயிகள் அதை ஓப்பன் பண்ணி இதை பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து தெளிப்பு செய்யக்கூடிய அளவுன்ட்டு பார்த்திங்கன்னா, அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 200 மில்லி, 1 லிட்டருக்கு 20 மில்லின்ற அளவில் வந்துட்டு நம்ம தெளிப்பு செய்யலாம். ஸோ இதில் நிறைய அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பயிருக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும், அதே மாதிரி வளர்ச்சியும் கொடுக்கறதுனால இதை வந்து எல்லா விவசாயிகளும் ரொம்ப எளிமையாக பயன்படுத்தலாம். இது உற்பத்தி செஞ்சதுலேருந்து நம்ம ஒரு 40வது நாளில் நல்ல வடிகட்டி நல்ல சுத்தமாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்லையோ, வேஸ்ட் வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொள்கலனில் தனியாக சேகரித்து வச்சுக்கிறப்போ நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் கூட வச்சு பயன்படுத்தலாம். அதனால் இது ஒரு நல்ல தொழில்நுட்பம். அடுத்தது தசகாவியம்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த தசகாவியம் எப்படி உற்பத்தி செய்யலாம்னா, வேம்பு 1 கிலோ, எருக்கு வந்து 1 கிலோ, கொளிஞ்சி 1 கிலோ, தும்பை இலை வந்துட்டு 1 கிலோ, நொச்சி ஊமத்தை காட்டாமனுக்கு ஆடாதொடா, அடுத்தது புங்கம். இதில் நான் சொன்ன இலைகளில் 5 இலைகளை மட்டும் தேர்வு செஞ்சுக்கணும், அதிகமாக தேவையில்லை, எல்லாத்துலேயும் 1 கிலோ 5 இலைகளை தேர்வு செஞ்சு, அதோடு வந்து பால், தயிர், நெய், சாணம், கோமியம் இதெல்லாம் நமக்கு எல்லாமே 1 கிலோ தேவை. இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த 5 இலைகளையும் வந்துட்டு 1 கிலோ விதைக்கு 1 லிட்டர் கோமியத்தில் நம்ம கலந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு கிட்டத்தட்ட 10 நாளுக்கு அப்புறம் அந்த கரைசலை வந்து வடிகட்டி எடுத்து மீதி இருக்கக்கூடிய இடுப்பொருட்கள்லாம் அதோட கலந்து இன்னொரு 25 நாள் நம்ம வச்சிருந்து அந்த கரைசலை எடுத்து நம்ம தெளிப்பு செய்கிறப்போ பயிரில் தேவையான பஞ்சகாவியா மாதிரியான சத்துக்கையும் வந்துட்டு இது கொடுக்கும். அதே மாதிரி இந்த இலை தலைகள்லாம் எல்லாமே பூச்சிகளுக்கு வந்து ஒரு எதிர்ப்பை கொடுக்கறதுனால ஒரு பூச்சி நோயையும் கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத வந்துட்டு இதை டியூயல் பர்பஸாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் விவசாயிகள். பயன்படுத்தக்கூடிய அளவுன்ட்டு பார்த்திங்கன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லின்ற அளவில் வந்துட்டு நம்ம தெளிப்பு செஞ்சோம்னா நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது முட்டை அமிலம். முட்டை அமிலம் தயார் செய்கிறதுக்கு நமக்கு எலுமிச்சம்பழம் ஒரு 20ன்ற எண்ணிக்கையிலையும், முட்டை ஒரு 10ன்ற எண்ணிக்கையிலையும் வந்துட்டு தேவைப்படும். இதை ரெண்டையும் பயன்படுத்தி நம்ம முட்டை அமிலம் செய்யலாம். முதல்ல ஒரு பிளாஸ்டிக், அதாவது நொதிக்க செய்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இல்லாட்டி மண்பானையிலேயோ முட்டையை 10 முட்டையை வந்து வச்சுட்டு அது மூழ்கிற அளவுக்கு எலுமிச்சை சாரை வந்து அதில் ஊற்றணும். ஊற்றி முடித்ததுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்லேருந்து 20 நாளில் அந்த முட்டையுடைய ஓடு வந்து நம்ம ரப்பர் பந்து மாதிரி வந்துட்டு ரொம்ப மென்மையாகிடும். அந்த சமயத்தில் இந்த முட்டையை முழுமையாக வந்துட்டு அதில் க்ரஷ் பண்ணுறது, அதாவது நல்ல அழுத்தி கலந்து அந்த ஒரு பசை மாதிரியான ஒரு திரவத்தை உருவாக்கிடலாம். அது செஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் அதை அப்படியே வச்சுட்டு இருந்து நொதிக்க செஞ்சு அதை எடுத்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 20 மில்லின்ற அளவில் தெளிப்பு செய்கிறப்போ நமக்கு பயிருடைய வளர்ச்சியும் அதிகரிக்கும், அதே மாதிரி சாறு உறிஞ்சும் பூச்சிகளுடைய பாதிப்பையும் வந்துட்டு நம்ம இந்த முட்டை கரைசல் மூலமாக வந்துட்டு பண்ணலாம். அடுத்த கரைசல் பார்த்திங்கன்னா வேம்பு அஸ்திரம்ட்டு சொல்லக்கூடிய, அதாவது இயற்கை வேளாண்மையில் முக்கியமான அஸ்திரம் இந்த வேம்பு அஸ்திரம். ஏன்னா ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளும் கூட. இதுக்கு தேவையான பொருட்கள்ன்ட்டு பார்த்தோம்னா, சாணம் 2 கிலோ, கோமியம் 10 லிட்டர் தேவைப்படும், வேப்ப இலையோ இல்லாட்டி தூளோ வந்து ஒரு 10 கிலோ தேவை, 200 லிட்டர் தண்ணியில் வந்துட்டு நம்ம இதை எல்லாத்தையும் கலந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் வச்சுருந்து நம்ம பயன்படுத்துகிறப்போ பயிருக்கு வந்துட்டு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக சாறு உறிஞ்சும் பூச்சிகளும் அடுத்தது துளைப்பான்களும் நல்ல முறையில் இந்த வேம்பு அஸ்திரத்தில் வந்துட்டு கட்டுப்படுத்தப்படும். இது தெளிக்கக்கூடிய அளவுன்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி 200 மில்லி

0: பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறப்போ நல்ல பலனை வந்துட்டு கொடுக்கக்கூடியது. அடுத்த கரைசல் 3G சொல்லக்கூடிய இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய்ன்ட்டு சொல்லுவாங்க. அந்த 3G வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறப்போ பயிரில் வந்துட்டு குறிப்பாக சாறு உறிஞ்ச பூச்சிக்கு சின்ன சின்ன கொசு தத்து பூச்சிகளை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி 1/2 கிலோ, பூண்டு 1/2 கிலோ, பச்சை மிளகாய் வந்துட்டு 1/2 கிலோ, மூணையும் தனித்தனியாக நம்ம விழுதாக வந்து அரைச்சிட்டு அதோட வந்து ஒரு 7 லிட்டர் நீரை வந்து கலந்து அதில் இருக்கக்கூடிய சாறுகள் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துடணும். பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லின்ற அளவில் வந்துட்டு தெளிப்பு செய்கிறப்போ சாறு உறிஞ்சும் பூச்சிகளை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக வேப்பங்கொட்டை கரைசல்னு சொல்லுவாங்க. இந்த வேப்பங்கொட்டை கரைசலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து ஒரு 5 கிலோ வேப்பங்கொட்டையை வாங்கி அதை நல்ல தூளாக இடித்து அதை ஒரு துணியில் கட்டி ஒரு 100 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சிடணும். அடுத்த ஒரு 12 மணி நேரம் வந்துட்டு நம்ம டைம் கொடுத்து அது நல்லா ஊறினதுக்கப்புறம் அடுத்த நாள் நல்ல ஒரு 3-4 டைம் வந்து அதை நல்ல கலந்து தண்ணியோட கலந்து நல்ல பிழிஞ்சு எடுத்துக்கிறப்போவும் அதில் இருக்கிற திப்பியை மட்டும் எடுத்துகிட்டு இந்த கரைசலை பயிருக்கு பயன்படுத்தலாம். பயன்படுத்துறதுக்கு முன்னாடி 1 ஏக்கருக்கு 250 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு காதி சோப்பை பயன்படுத்துறது மூலமாக அது ஒரு சிறந்த ஒட்டுப்பசியாக செயல்படும். ஸோ அந்த மாதிரி ஒட்டுப்பசியை கலந்து பயன்படுத்துகிறப்போ பயிரில் இருக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளும் அந்த புழு சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு நல்ல முறையில் வந்துட்டு கட்டுப்படுத்தப்படும். இந்த மாதிரி நம்ம இயற்கை சார்ந்த இடுப்பொருட்களை பயன்படுத்துகிறப்போ கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா பூச்சிகளை வரவே விடக்கூடாது. அதனால் ஒவ்வொரு 10 நாட்களுக்கும் ஒரு முறை நம்ம இந்த கரைசல்களில் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி பயன்படுத்திகிட்டே இருக்கணும். 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்துட்டு ஜீவாமிரதம் மண்ணில் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறப்போ பூச்சி நோய்களுடைய பாதிப்பு வந்துட்டு அறவே இருக்காது. ஒருவேளை அதன் மாதிரியான பாதிப்பு இருந்ததுன்னா வந்து முதல்லையே நம்ம அந்த பகுதிகளை அப்புறப்படுத்தி அளிக்கிறதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இது இல்லாமல் இயற்கை சார்ந்த இடுப்பொருட்கள் ட்ரைகோடர்மா, பேசிலஸ், பெவேரியா பேசியானா, வெர்டிசிலியம் இந்த மாதிரியான நுண்ணுயிர் காரணிகளை பயன்படுத்தி பூச்சிகளை கட்டுப்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும். இது விவசாயிகள் கவனத்தில் கொள்ள வேண்டியது. இது வந்து அதிகமான நேரத்தையும் அதிகமான அவங்களுடைய மனித உழைப்பையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த இயற்கை விவசாய முறை. அதனால் கூடுதலான முக்கியத்துவத்தையும் கூடுதலான நேரத்தையும் கொடுத்தா மட்டும்தான் இயற்கை விவசாயத்தை வந்துட்டு சாத்தியப்படுத்த முடியும். அதனால் விவசாயிகள் எல்லாருமே ஒரு பாதுகாப்பான உணவை உட்கொள்ளணும், பாதுகாப்பான விவசாயத்தை வந்துட்டு மேற்கொள்ளணும், ஒரு நல்ல சுற்றுச்சூழலை அடுத்த கட்ட சந்ததிகளுக்கு விட்டுட்டு போகணுன்ற ஒரு எண்ணத்தில் நிச்சயமாக காய்கறி பயிர்களில், குறிப்பாக காய்கறி பயிர்களில் நம்ம இயற்கை விவசாயம் செய்கிறது வந்துட்டு நல்ல பலனை கொடுக்கும். இந்த கரைசல்கள்லாம் பயன்படுத்தி நம்ம இயற்கை விவசாயம் செய்கிறப்போ நிச்சயமாக செயற்கை விவசாயத்துக்குள்ள எடுக்கக்கூடிய மகசூல் அளவிற்கு ஒரு நல்ல மகசூலை எடுத்து பொருளாதார ரீதியாக வந்துட்டு விவசாயிகள் வளர்ச்சி அடையலாம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன்.
1: இதுவரை காய்கறி பயிர்களில் இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள். என்ன பொண்ணி, காய்கறி செடிகளுக்கு இயற்கையா உதவக்கூடிய விவரங்களை எவ்வளவு தெளிவா எடுத்து சொன்னாங்க கேட்டியா?
2: மருதானியக்கா, எல்லா விவரங்களையும் தெளிவா கேட்டுக்கிட்டேன். இப்பதானே புரியுது, ஆடு மாடு கோழிகளை ஏன் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் காலங்காலமா வளர்த்துக்கிட்டு வராங்கன்னு.
1: ஆமா புள்ள, பஞ்சகாவியா, தேமோர் கரைசல், மீனமிலன்னு நம்ம கைக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே விவசாயத்தை சிறப்பா செய்யலாம்.
2: நிச்சயமாக்கா, என் வாழ்க்கைக்கே வழிகாட்டி இருக்கு இந்த விவரங்க. இந்த வழிமுறைகளை முழுமையா என் காய்கறி தோட்டத்துல கடைபிடிச்சு நல்ல விளைச்சலை கொண்டு வர போறேன். என் மச்சானுக்கும் ஒத்தாசையா இருக்க போறேன்.
1: நல்லது பொண்ணி, முடியாதுன்னு நிக்கிறத விட முயற்சி பண்ணி ஒரு அடி எடுத்து வைக்கிறது நல்லது தானே?
2: நிச்சயமாக்கா, இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த நல்ல விஷயத்த சொல்லிடுறேன்.
1: சரி பொண்ணி.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: வறட்சியை தாங்கி பயிர் உற்பத்தியை பெருக்க வல்ல நுண்ணுயிர் உரங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். மாறிவரும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளுள் மண் மற்றும் சூழ்நிலை அழுத்த காரணிகளான வறட்சி, அதிக வெப்பநிலை, அமில காரநிலை, கலர் உவர்ப்பு ஆகியன முக்கியமானவையாகும். அவற்றுள் வறட்சி என்பது இன்று உலகளவில் வேளாண் உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் விவசாயத்தை பெரிதும் நம்பியுள்ள பகுதிகளில் உணவு பாதுகாப்பின்மை மற்றும் பொருளாதார உறுதியற்ற தன்மை அதிகரிக்கிறது. வறட்சி பயிரின் வளர்ச்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் அதன் விளைச்சல் மற்றும் உற்பத்தி திறன் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. வறட்சியால் பயிரின் அடிப்படை உருவவியல், உடலியல் மற்றும் உயிர் வேதியியல் அம்சங்களில் மாற்றம் ஏற்படுகிறது. எனவே வறட்சியை எதிர்கொள்ளும் பயிருக்கு மட்டுமன்று விவசாயிகள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு சவாலாகவே உள்ளது. இதற்கான ஒரு சிறந்த அணுகுமுறையாக வறட்சியை தாங்கும் உயிர் உரங்களின் வளர்ச்சி மற்றும் பயன்பாடு அமைகிறது. இந்த புதுமையான தொழில்நுட்பம் மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், பயிர்களின் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை அதிகரிக்கவும், வறட்சியின் அழுத்தத்தை எதிர்கொள்ளும் திறனை அதிகரிக்கவும், நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளின் சக்தியை பெருக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. பயிர்கள் மற்றும் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களுக்கு இடையே உள்ள கூட்டுவாழ்வு முறையை வளர்ப்பதன் மூலம் இத்தகைய உயிர் உரங்கள் வறட்சியால் ஏற்படும் சவால்களுக்கு இயற்கையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வை வழங்குகின்றன. எனவே நுண்ணுயிரிகள் மூலம் வறட்சியை தாங்கும் திறனை பயிருக்கு அளித்து அதன் மூலம் விளைச்சலை நிலைப்படுத்துவதே சிறந்த வழியாகும். உயிர் உரமான PPFM, பேசிலஸ் ஆல்டிடுனிஸ், FD 48 மற்றும் ஆர்பஸ்குலர் மைக்கோரைசா பூஞ்சான வகை நுண்ணுயிர் உரங்கள் வேளாண்மையில் புரட்சியை ஏற்படுத்தி மாறிவரும் காலநிலையின் பாதிப்புகளை எதிர்கொண்டு பயிர்களில் விளைச்சலை மேம்படுத்தவும், அதிக விளைச்சலை பெறவும், குறைந்த இடுபொருள் பயன்பாடு மற்றும் உலகளாவிய காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை தணிப்பதிலும் குறிப்பிடத்தக்க பங்கை நுண்ணுயிர் உரங்கள் கொண்டுள்ளது. வேளாண்மையில் நுண்ணுயிர்களின் பயன்பாடு கணிசமாக அதிகரித்து வருவதால் புதிய நுண்ணுயிர்களை காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்றவாறு உருவாக்குவது இன்றியமையாததாக அமைகிறது. மெத்தைலோ பாக்டீரியம் பல்வேறு வழிகளில் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளதால் இலைவழி நுண்ணுயிராக செயல்பட்டு பயிர் வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. செடிகளில் பல்வேறு பாக்டீரியாக்கள் உள்ளன. அவை செடிகளின் தண்டு, இலை மற்றும் வேர் மண்டலங்களில் வாழ்ந்து பயிர் வளர்ச்சிக்கு நன்மை பயக்கின்றன. குறிப்பாக நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளில் ஒன்றான மெத்தைலோ பாக்டீரியம் என்னும் பாக்டீரியா செடிகளின் இலைப்பரப்பிலும் வேர் மண்டலத்திலும் செடிகளின் உட்புறத்திலும் வாழும். இலைகளின் மொத்த பரப்பளவில் உள்ள பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையில் 80% அளவு மெத்தைலோ பாக்டீரியாவாகும். இவை ஆய்வகத்தில் அதன் வளர்ச்சி ஊடகத்தில் வளர்க்கப்படும் போது இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும். இதனால் இளஞ்சிவப்பு நிறமி கொண்ட மெத்தைலோ பாக்டீரியம் PPFM என்று பொதுவாக அழைக்கப்படுகின்றன. இப்பாக்டீரியாக்கள் செடிகளின் வளர்ச்சி ஊக்கிகளை இலை செல்களின் மேற்பரப்பிலும் செடிகளின் பிற பாகங்களிலும் உள்ளேயும் உற்பத்தி செய்து செடிகளின் வளர்ச்சியை நன்கு ஊக்குவிப்பதோடு அதிக ஒளிச்சேர்க்கையை தூண்டும். விதைகளை நடுவதற்கு முன்பாக விதைகளின் கடினத்தன்மையை பொறுத்து PPFM நுண்ணுயிர் திரவ கரைசலில் 5 முதல் 15 நிமிடம் நன்கு ஊற வைத்து பின்பு நிழலில் 15 நிமிடம் உலர வைத்து நடுவதன் மூலம் விதைகளின் முளைப்பு திறன், நாற்றுகளின் வீரியம் மற்றும் வளர்ச்சி அதிகரிக்கும். விதைகளின் முளைப்பு காலம் 1 முதல் 2 நாட்கள் குறைக்கப்படும். மரப்பயிர்களான தென்னை, மா, கொய்யா, பப்பாளி, முருங்கை, மாதுளை போன்ற பயிர்களுக்கு சொட்டு நீர் பாசனம் மூலமாக வேர்களுக்கு சென்று அடையுமாறு அளிக்கலாம். அல்லது கை தெளிப்பான் விசை தெளிப்பானை கொண்டு கைக்கு 8 உயரம் வரை இலைகள் நன்கு நனையும்படி தெளிக்கலாம். PPFM ஐ நல்ல நீர்ப்பாசனம் உள்ள பயிர்களுக்கும், நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் உள்ள பயிர்களுக்கும், வறட்சியால் பாதிக்கப்படும் பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்.

0: பேசிலஸ் ஆல்டிடுனிஸ் பாக்டீரியா பற்றி தெரிந்து கொள்வோம். இலையின் மேற்பரப்பில் பரவலாக காணப்படும் பாக்டீரியா பேரினத்தை சார்ந்தது. வளர்ச்சி ஊக்கியாகவும் வறட்சியை தாங்கி வளரும் தன்மையை கொடுக்கும். நொதிகள் மற்றும் மூலக்கூறுகளை உற்பத்தி செய்யும். மரபணு சோதனையின் மூலம் நைட்ரஜன், பாஸ்பரஸ், கந்தகம் ஆகிய சத்துக்களை கிரகிக்கவும், நோய் ஏற்படுத்தும் பூஞ்சைகளுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு காரணியாகவும், குளிர் மற்றும் வெப்பம் தாங்கும் தன்மையை கொடுக்கும் மரபணுக்கள் உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. ஹர்பஸ்குலர் மைக்கோரைசா எனப்படும் வேர் உட்பூசணமானது பயிர்களுக்கு வறட்சியை தாங்க வல்ல திறனை அளித்து, வறட்சியிலிருந்து பயிரை காப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் வேர் வளர்ச்சிக்கு தேவையான மணிசத்தை அதிக அளவில் மண்ணிலிருந்து உறிஞ்சி பயிர்களுக்கு அளிக்கும் ஒரு சிறந்த பூசண உரமாகும். இந்த வேர் உட்பூசணமானது பொதுவாகவே அனைத்து பயிர்களின் வேருடன் கூட்டு வாழ்க்கை முறையில் வாழும். இந்த வேர் பூசணமானது வேருக்கு பாதுகாப்பான ஓர் அடுக்காக செயல்படுவதோடு மட்டுமல்லாமல், மண்ணிலிருந்து வேர் மூலம் பயிரை தாக்கும் சில தீமை செய்யும் நுண்ணுயிர்களிடமிருந்து பயிர்களை காக்கும். இந்த வேர் உட்பூசணமானது மணிசத்தை மட்டுமின்றி மண்ணில் உள்ள பிற நுண்ணூட்டங்களையும் உறிஞ்சி பயிர்களுக்கு அளிக்கும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: அமைப்பில் உதவி டி துர்கா.
2: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
3: அமைப்பு எஸ் முருகேசன்.
2: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
3: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.
2: மொட்டல

நேயர்களின் நினைவிற்கு நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் குரங்காடு மேய்ச்சல் முறை தொழில்நுட்பங்கள் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு. சுகந்தி அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும்.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தில்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை முடக்கும் முயற்சியை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்தால் அரசு தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்று கூறினார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அவை முன்னவர் திரு JP நட்டா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மாண்புகளுக்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நீட் தேர்வு விவகாரம் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மாநிலங்களவையும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற 53வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை மற்றும் அணைகளின் நீர் இருப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை கர்நாடகா எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளின் மழைப்பொழிவு மற்றும் அம்மாநிலத்தில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு குறித்து 1 வார காலத்திற்குள் கண்காணிக்கப்படும் என்று ஆணையம் கூறியது. இரு மாநிலங்களும் முன்வைத்துள்ள கருத்துக்கள் குறித்து வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டிற்குள் உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மருத்துவத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சிறப்பான திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், செவிலியர் பணி நமது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மனித சேவையில் உயர்ந்த சேவையாக செவிலியர் பணி கருதப்படுவதாக ஆளுநர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த நிதியாண்டில் 400 கோடி ரூபாய் தொழில் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலைக்கான நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தூய்மைப் பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்களுக்கு அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். தூய்மைப் பணியாளர்களுக்கு உறுப்பினர் அட்டை பதிவு செய்யவும் சமூக நலத்துறையின் மூலம் குடும்ப நல நிதியுதவி பெறுவதற்கும் வசதி ஏற்படுத்தி தரும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் செல்வி கீர்த்தனா கூறினார். காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட காசநோய் தடுப்பு துணை இயக்குநர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டம் வாரியாக காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் அடைந்துள்ள சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் முறைகேடாக கனிம வளம் சுரண்டப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்காசி மாவட்டம் செங்கோட்டை கன்னியாகுமரி வழியாக கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் குவாரிகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு முகாம் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில், பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம், மக்கள் வங்கி திட்டம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்புக்கான இயக்கம் குறித்தும் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:05. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்போம் திரைகானம். உன்னிகிருஷ்ணன், ஹரிணி இவர்கள் பாடியிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் வள்ளி.

நிகழ்ச்சி துவக்கமாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற படம் வாலி. ஒலித்த குரல்கள் உன்னிகிருஷ்ணன், ஹரிணி. இனி கேட்போம் சித்ரா பாடியிருக்கும் பாடல், இடம்பெறும் படம் துள்ளாத மனமும் துள்ளும்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 8:30. மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம். இனி தொடரும் பாடல் இடம்பெற்ற படம் ஹரிஹரன் ஹரிணி. பாடல் இடம்பெற்ற படம் உயிரிலே கலந்தது.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: தொடரும் பாடல் இடம்பெற்ற படம் தாஜ்மஹால். ஒலிக்கும் குரல்கள் மனோஜ், அருந்ததி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் இப்போது 8:44:32. ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைக்கானம் தரும் அடுத்த பாடல் முன்னருகே நான் இருந்தால். இந்த படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. ஒலிப்பது சுஜாதாவின் குரல்.

0: West Bengal, Jammu Kashmir, Uttarakhand, Jharkhand, Karnataka, Odisha, and Rajasthan. President Draupadi Murmu today unveiled a bust of Mahatma Gandhi at the Museum of the City of Skopje in North Macedonia. Addressing the gathering, the president said Mahatma Gandhi's ideals of dialogue, compassion, and peaceful coexistence remain highly relevant in a world facing conflict, intolerance, and division. The United States has condemned Iran-backed and Yemen-based armed group Houthi rebels for threatening commercial shipping in the Red Sea after the group announced a naval blockade against Saudi Arabia. Speaking on the sidelines of a regional summit in the Philippines, U.S. Secretary of State Marco Rubio expressed hope that the situation would be de-escalated. Mr. Rubio said anything that restricts shipping through the Red Sea would be problematic for the same reasons that the Strait of Hormuz is problematic. Benchmark domestic equity indices declined nearly 1% today amid the ongoing geopolitical tensions and elevated crude oil prices. The Sensex shed 715 points to close at 76,755. In China Open Badminton, PV Sindhu and Ayush Shetty entered singles pre-quarterfinals at Changshuo today. Two-time Olympic medalist Sindhu advanced to the second round of women's singles after defeating compatriot Unnati Huda in a round of 32 clash. In the men's singles, Ayush Shetty defeated world number 11 Alvi Farhan of Indonesia to reach the round of 16. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls for making the dream of Viksit Bharat a mass movement with youth playing a key role in it. Government reiterates readiness for meaningful discussion on NEET paper leak issue in Parliament, criticizes attempts to use youth protests for political gains. Opposition disrupts proceedings in both houses, demands resignation of Education Minister before discussion. Delhi High Court seeks responses from centre and police and pleas alleging use of excessive force on protesters. And in China Open Badminton, PV Sindhu and Ayush Shetty enter singles pre-quarterfinals. That is all in the news at 9. Good night.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:15. ஆகாஷ்வாணி
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் விண்வெளித்துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் செயல்பாடு மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அந்நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ஸ்ரீமதி கேசன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். மேம், இப்ப நீங்க வந்து உங்களுடைய நிறுவனத்தை தொடங்கும் போது என்ன சூழல் இருந்துச்சு, இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த சூழல் வந்து மாறி இருக்கு, எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு மேம்?
4: இந்த டீம் நீங்க இதை வச்சுக்கிட்டு நாங்க 1000 கோடி கொடுத்து ராக்கெட் பில்ட் பண்றோம், இதுல நீங்க சேட்டலைட் வைக்கணுமா, ஓடுங்க முதல்ல படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்களே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப லிட்டில் சேட் பட் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இது. பட் எடுத்து வச்ச கால திருப்பி இல்லாம இதை வேற எப்படி நம்ம லான்ச் பண்ண முடியும்னு தேடி தேடி பாக்குறப்ப தான் ஹை ஆல்டிடியூட் பலூனிங்னு நாங்க வந்து இது பண்ணோம். ஸோ அந்த ஹை ஆல்டிடியூட் பலூன் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட வானிலை ஆராய்ச்சி எவ்ரிடே ஒரு பலூன் அனுப்புவாங்க, அவங்க வந்து ஹைட்ரோஜன் ஃபில் பண்ணி அனுப்புவாங்க எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம வந்து ஹைட்ரோஜன் யூஸ் பண்ணக்கூடாது, தனியார் இருந்தால் ஹைட்ரோஜன் பிகாஸ் இன்ஃப்ளமேபிள்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் என்ன? ஸோ உடனே சரி ஹீலியம் பலூன், பலூன் எங்கே கிடைக்கும், ஹீலியம் எங்கே கிடைக்கும், இதுக்கு எவ்வளோ செலவுனா அவ்வளோ செலவு, நாங்கள் ஃபஸ்ட்டு பலூன் லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவ், பட் அவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டோம். ஏன்னா நீங்கள் சேட்டலைட்னு ராக்கெட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எலக்ட்ரானிக் பே ரெடி பண்ணி அது வந்து மேலே போகிற இருக்கிற சந்தோஷம், அதை வந்து ட்ராக் பண்ணுறோம் பார்த்தீங்களா கீழே வந்து, ஓ மை காட், அப்புறம் சிமுலேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அப்படி ஒரு சுவாரஸ்யம். இதெல்லாம் புக்கில் படிக்க முடியாது, இதெல்லாம் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அதனால தான் நான் வந்து என்னோடய நிறுவனம் ஆரம்பிச்சதில் பரவாயில்லடா எத்தனை ஃபெயிலியர் ஆனாலும், ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு லான்ச்சுக்கு அவ்வளோ முறை நீங்கள் 500 மீட்டருக்கு மேலே எதுவும் அனுப்பக்கூடாது. சொன்னேன் சயின்ஸுக்கு வந்து நம்ம பண்ணணும்னா எப்படியா இருந்தாலும் ஹேண்ட்ஸ் ஆன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒன்று அந்த கடவுள் நம்ம டெஸ்ட் பண்ண வரும் முதல்ல அப்புறம் கடைசியில் சரி சரின்னு தூக்கி விடுவார்ல, அதே மாதிரி லான்ச்சுக்கு முத நாள் ஈவினிங் தான் எங்களுக்கு நோ டைம்னு வருது, அப்போ தான் தெரியறது.

0: நமக்கு டிஜிசிஏன்னு ஒரு நிறுவனம் இருக்குது, ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் ஒரு தனி பிரிவு இருக்குது, ஏர்ஃபோர்ஸில் ஒரு தனி பிரிவு இருக்குதுன்னு தேடி தேடி கிட்டத்தட்ட 3 மாதம் எவ்ரி டே ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டுருந்தேன். ப்ளஸ் அவங்களுக்கும் அது புதுசு. நீங்கள் தான் மேலே அனுப்புகிறீங்களா? பலூனா? ஆள் உட்காந்து போவாங்களா? எப்படி போவாங்க? எப்படி கீழே வரும்? பாராஷூட்டா? எங்கே வாங்குவீங்க? பலூனுக்கு நம்பர் இருக்குமா? இத்தனை கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து இட் இஸ் நாட் ஈஸி. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கூகுளெலாம் கிடைக்காது. ஸோ ரொம்ப தேடி படித்து படித்து படித்து, பட் என்னன்னா அந்த படிப்பு தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து. ஸோ வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இதெல்லாம் வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துரும். ஏ போடா பலூன் லான்ச்சா, நீ இதெல்லாம் பண்ணு, கற்றுக்கலாம், டக்கு டக்குன்னு பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணதுக்கும் அந்த குழந்தைங்க பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற காம்பனெண்ட், அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுறது இப்போ இருக்கிற காம்பனெண்ட். இப்போ இன்னும் என்னென்ன பண்ண முடியும் பலூன்லேயே வந்து என்னென்னா சஸ்டெயின் பண்ண வைக்க முடியும். இப்போ நம்ம ராக்கெட்டு மேலே அனுப்புகிறோம் இல்லைங்களா, ராக்கெட் மேலே போயிட்டு சேட்டலைட்டை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூடில். அங்கேருந்தது மேலேருந்து பார்க்குது, அது மேலே சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த செயற்கைக்கோள், ரைட்? அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம 30 to 50 kilometers என்ன பண்ணுறாங்க, நாசா ராட்சச பலூன் ஒன்று, அந்த ராட்சச பலூனியே வந்து நம்ம 2 நாள் வரைக்கும் சஸ்டெயின் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த சஸ்டெயின் பண்ணி அதுலேருந்து இமேஜ் எடுக்கிறத நம்ம கொலேட் பண்ணி என்னெல்லாம் நடக்குது பூமியிலன்னு பார்க்கறது எக்கனாமிக்கலாக ராக்கெட்டை விட இதில் பண்ணலாம். ஸோ படிப்படியாக நாங்கள் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்களே ஃபஸ்ட்டு பெலூன்லேருந்து ஆரம்பித்து அடுத்தது சப்ஆர்பிட்டல் மிஷின் அப்படின்னு. சப்ஆர்பிட்டல் அப்படிங்கிறது பாரபோலா, மேலே ராக்கெட் போயிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துடும் பேலோட. ஸோ அதை நம்ம வந்து அப்போல்லாம் நமக்கு பெரிய பேலோடுங்கிறதுக்கே பெருசாக அத்தோ தெரியாது. ஸோ நாசாவில் ஒரு சேலஞ்ச் இருந்தது, ஐ டூடில் இங்க் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க, 64 கிராம்குள்ள நீங்கள் எது வேணால் நீங்கள் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அனுப்புங்க அப்படின்னு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ எங்களது டீம் எல்லாமே ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே. ஸோ நாங்கள் அதில் வந்து வெறும் ஏதோ எலக்ட்ரானிக்லாம் வைக்காமல் நம்ம ப்ராப்பராக ஒரு 3D printed structured ஒரு ப்ராப்பர் சேட்டலைட் மாதிரியே டிசைன் பண்ணி நம்ம ஏன் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி அமைச்சோம். 80,000 people செலக்ட் ஆனோம். ஃப்ரீ லான்ச் நாசாவில் முதல் முறையாக வந்து ஒரு இந்தியன் ஹைஸ்கூல் டீம் வந்து நாசாவோட ராக்கெட்டில் போச்சு.
1: நாட்டுக்கே பெருமை,
0: இப்படி ஒரு பெருமை. எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல தான் யாரெல்லாம் வந்து ஷேம் பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க என்ஜினியர் கூட இல்லை, சயின்டிஸ்ட் கூட இல்லை, இவங்க யார் விண்வெளிக்கு இதெல்லாம் பண்ணுறது, குரியர் பில் இருக்கா மேடம், இப்படியே கேட்டாங்க. ஒரு 100 பேர் கூடின இடத்துல, ஓ உங்களுக்கு நாசா சான்ஸ் கொடுக்குறாங்களா, ஓ நீங்கள் இதை நாசா காமிச்சிங்களா, குரியர் பில் இருக்கா மேடம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் புண்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஐ திங்க் அதுதான் வந்து நம்மளோட ப்ரொபல்ஷன்னு நான் நினைப்பேன்.
1: நிச்சயமா
0: அதுதான் நம்மளை புஷ் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் ஆமாங்க அப்படின்னு. லான்ச் ஆன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 900 மீடியா கவர் பண்ணாங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு. 3 வருஷத்தில் எத்தனையோ காலேஜஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்படி ஒரு ட்விஸ்டில் நினச்சே பார்க்கல, இந்தியாவில் இவ்வளோ ஒரு பிரெயின் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. கொலராடோ ஸ்பேஸ் கிராண்ட் கன்சோர்ஷியமோட ஹெட், அவங்க தான் நாலேஜ் பார்ட்னர். அன்னிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளரி குழந்தைங்க, நான் சேட்டலைட் பண்ணுவோம், நான் சேட்டலைட் பண்ணுவோம். நான் சொல்ல சேட்டலைட்டுங்கிறது தனி மனுஷனால் பண்ண முடியாது, இட் ஹேஸ் டு பி அ டீம் ஒர்க். ஏன்னா அதில் சாஃப்ட்வேர் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது, தட் இஸ் மெக்கானிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த புரிதல் வந்து எப்படி அந்த குழந்தைக்கு வரும்னா, அதை நம்ம படிப்பினையாக கொடுக்குறப்ப மட்டும்தான் வரும். ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், எவ்ரி டைம் நாங்கள் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறப்ப பேரலலாக சில்ட்ரனுக்கு வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் இதனால் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து உலக அளவில் ஒரு மிஷன் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு பேசிக் என்னென்னா, ஒரு 21 மாடியூலில் ஒரு முதல்ல ஒரு கரிக்குலம் ரெடி பண்ணுங்கப்பா, குழந்தைங்க முதல்ல படிக்கட்டும். எல்லாருக்கும் எல்லாருமே என்னென்னா, ஒரு பிஏ படிக்கிற குழந்தை கூட வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை நம்மளால் கொடுக்க முடியும். எவ்ரி என்ஜினியர் நீட்ஸ் டு திங்க் அ லிட்டில் டிஃப்ரெண்ட், அவங்க எல்லாம் தான் இதில் இருக்க முடியும்.
1: நிச்சயமா மேம், நீங்கள் பேசுனதுலேருந்து உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று, ஹடல்ஸ் எல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய குழந்தைங்க வந்து அறிவாக இருக்காங்க, அந்த அறிவை வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு நம்ம வந்து ஒரு தளமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு, நாசாவில் வந்து பாராட்டப்பட்டிருக்கோம், நம்ம நாடே வந்து தலை நிமிர்ந்து நின்றுருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயத்தை பார்க்குறேன், உங்களுடைய ரீசன்ட் மிஷன் அதை பற்றி நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். பெண்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் வந்து இப்போ கிடைச்சிருக்கு விண்வெளித்துறையில், அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெண்களும்

0: ஸ்டார்ட்அப்ஸ் வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் மேடம்?
1: இப்போ இந்த க்வெஸ்சன் நீங்கள் கேட்டாலே எனக்கு அப்படியே பயங்கரமாக ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும் இது. ஏன்னா பெண்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கர்ஸ், ப்ளஸ் என்னன்னா கிரிட்டிக்கலான நேரத்தில் வந்து உதறி விட்டு ப்ரெஷர் ஆகி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து குழந்தை பிறக்கிற நேரத்தில் லேபர் பெயின் எவ்வளோ இருக்கும்னு தெரியும். ஸோ அந்த இடத்துலையே நம்ம வந்து சிரிச்சுட்டு ஒரு புது உயிரை வெளியில் கொண்டு வரதை எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக எளிமையாக நம்ம பண்ணுறோம். ஸோ இது ஜஸ்ட் அ சேட்டலைட் டெக்னாலஜி, இட்ஸ் ஜஸ்ட் அ ராக்கெட் டெக்னாலஜி. எனக்கு எப்போவுமே அப்படி தான் இருக்கும். நான் சொல்வேன் இந்த மாதிரி தான் அணுகணும். அண்ட் எவ்ரி பெண் குழந்தை அதை வந்து நினைக்கணும், தட் டெக்னாலஜி இஸ் ஈஸி. ஏன்னா முத்திரை குத்தப்பட்டிருக்கு பெண்களால் இந்த மாதிரி டெக்னாலஜி, அதுவும் டீப் டெக்கில் வேலை பண்ண முடியாதுன்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விமென் தான் வந்து இஸ்ரோவில் பின்னாடி இருக்காங்க, பட் ஆனால் இன்னமும் பின்னாடி தான் இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு இது என்னென்னா என்னைக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு பெண் சேர்மனாக வராங்க எல்லா நிறுவனத்துக்கும், அவங்களால பெரிய பெரிய மிஷின்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்பிக்கை வரணும். ஸ்டார்ட் அப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே 3-4 co-founder, that is ஹஸ்பண்ட் இருப்பாங்க, இல்லை பிரதர் இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஆஹா, அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னைக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும்னா ஐ ஆம் த ஃபவுண்டர், ஐ எம் நாட் அ கோஃபவுண்டர் வித் எனிபடி அப்படின்னு சொல்கிறப்ப. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நம்ம பணம் வாங்கணும் விசி கிட்டனா 2-3 கோஃபவுண்டர்ஸ் இருந்தால் தான் வந்து பணம் தருவாங்க. பட் அதில் ஆக்டிவாக எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் ரன்னில் இருக்கோமோ அதுதான் வந்து சந்தோஷம். ஏன்னா உலகத்தில் இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3% தான் வந்து விமென் டீப் டெக்கில் இருக்காங்க, ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, லீடர்ஷிப் ரோல்ஸில். 19% விமென் தான் வந்து ஸ்டெம் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஒன்று பயமா, இல்லைனா வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, ஈக்குவல் பே இல்லையா, இல்லைனா நம்மளோட ஜென்ரலாக வந்து ஏஷியன்னு கூட இல்லை. இப்போ நாங்கள் பண்ணுற மிஷின் வந்து 108 நாடுகள்லேருந்து 12,000 பெண் குழந்தைங்களை வச்சு நாங்கள் செயற்கைக்கோள் டெவலப் பண்ணுறோம். ஸோ நான் ஒரு ஒரு நாடுகளில் பேசுகிறப்பவும் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் சேலஞ்சஸ் விமெனுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒர்க் பண்ணாலும் சரி, வீட்டில் வந்து அவங்களோட எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த வேலைகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும்னா நிறைய ஓப்பன் மைண்டட்னஸ் வரணும் சொசைட்டியில்.
0: நாட்டோட முன்னேற்றத்தில் வந்து பெண்களுடைய பங்களிப்பு அவசியம் அப்படின்றத அரசு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனுடைய ஒரு அடிப்படை தான் இதுன்னு கூட நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பெண்கள் வந்து இப்போ எல்லா துறையிலையும் வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயமாக கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மேம். இப்போது இதற்கான படிப்புகள், ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து விண்வெளித்துறை ரொம்ப பிடிக்குமா இருக்கும், அதில் வந்து சாதிக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கும். இதற்கான படிப்பு என்ன படிக்கணும், உங்களுடைய அட்வைஸ் என்ன மேம்?
1: ஓகே, இது வந்து நான் பேசிக்காக வந்து ஸ்கூல்ல இருந்தே வளரணும். இதுக்கு தேவை ஃபிசிக்ஸ் மேத்து தான், இது வந்து தனியாக ஒரு படிப்புன்னு இல்லை, அதை எல்லாத்தையும் சேர்க்கறது தான். இப்போ 4 கிளாஸ்லேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெர்மினாலஜிஸ், ப்ரொபல்ஷன், நேவியானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டே வந்தால் 10th class, 12th class வரப்பவே தாட் ப்ராசஸஸ் வேறு மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் பயங்கர ஷ்ரூடு. ஸோ அதனால் அவங்களால திங்க் பண்ண முடியும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியும்னு. ஏன்னா ஃபியூயல் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மேஜர் காஸ்ட் இன்கரிங் திங் ஃபார் அ ராக்கெட் டு கோ அப். ஸோ அப்படி இருக்கிறப்ப பயோஃபியூவல்ஸ்லாம் வந்து இப்போ யோசிக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க்ரீன் ப்ரொபல்ஷன் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த பாடத்தை சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துட்டோம்னா திங்கிங் கெப்பாசிட்டி வந்து மல்டிபிளாக இருக்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் 4th class இட்ஸ் ஐடியல். ஸோ இதுக்காக நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா 4th class, 10th class வரைக்கும் ஒரு பாடத்திட்டமே உருவாக்கிட்டோம். உருவாக்கி அரசுகளுக்கு நாங்கள் இதை கொடுக்குறோம். கொடுத்து நீங்கள் தயவு செஞ்சு இதை எல்லா ஸ்கூல்லையும் இன்டகிரேட் பண்ணிடுங்க. இன்டகிரேட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க, பணம் வசதி இருக்கிற குழந்தைங்க வந்து ஒர்க் ஷாப்னு போயிடுறாங்க. அது ஏன் பணம் வசதி படைக்காத குழந்தைங்க எத்தனையோ வந்து ஆர்வம் மட்டும் இல்லை, பயங்கர பிரில்லியண்ட் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எங்கே போய் படிக்கிறது? இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை. இப்போ தான் நாங்கள் வந்து இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கி ஃபஸ்ட்டு எஸ்வட்டினி அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கும், ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு நாடு, அந்த நாட்டுக்கும் செய்ஷல்ஸோட 50th சுதந்திர தினம் இப்போ தான் கொண்டாடினாங்க.
0: ஆமாம்,
1: அதுக்கு கிஃப்டாக நாங்கள் வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா மூலமாக இந்த பாடத்திட்டத்தை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து இங்கே தமிழ்நாடு இந்தியாவில் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக் மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி எல்லா இதுலேயும் நாங்கள் பேசிகிட்ருக்கோம்.
0: நிச்சயமாக ஒரு நல்ல நோக்கம், இது வந்து நல்ல ஒரு விளைவை கொடுக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது மேம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டாங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க 350+ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இருக்குது இன் ஸ்பேஸ் செக்டாரில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ படிச்சுட்டு வரும்போது இன்னும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வர்றதுக்கும் நம்மளுடைய விண்வெளித்துறை

0: இன்னும் அதிகமாக வந்து முன்னேற்றம் காணும், வந்து ஒரு வழிவகை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாமா மேம்? இன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்?
1: கண்டிப்பாக இருக்கும். புது புது லான்ச் பேடு, மொபைல் லான்ச் பேடு அப்படிலாம், தட் இஸ் மொபைல் லான்ச் பேட்னா, இப்போ நம்ம வந்து ஸ்ரீஹரிகோட்டா வந்து தான் லான்ச் பண்ணணும்னு இல்லை, ஒரு ட்ரக்கில் கண்டெய்னர் ட்ரக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரக்கில் நம்ம ராக்கெட்டை எடுத்துட்டு டெசர்ட், கொஞ்சம் பாலைவனம் அந்த மாதிரி ஒரு இடத்துல, இல்லை நடுக்கடலில், அங்கேருந்து போய் லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆகுது. அதை தாண்டி இப்போ என்னென்னா, மேலே போகிற செயற்கைக்கோள்

0: நம்ம தோராயமாதான் பண்ண முடியும். பேட்டரி வைக்கிறோம், சோலார் பேனல் வைக்கிறோம், -120, 150, 160 சொல்றோம், இது தாங்குமா அது தாங்காதான் எல்லாம் ட்ரையல் பேசிஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா அதுக்கு நிறைய சிமுலேட்டர்ஸ் வந்திருக்கு, ஸோ அது சிமுலேட் பண்றாங்க. அதை தாண்டி என்னன்னா மேலேயே வந்து ஏஐ மூலமா எந்த பிக்சர் நல்லா இருக்கோ அதை மட்டும் கீழே அனுப்புறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ நமக்கு வந்து வேலையும் மிச்சம் அண்ட் இஃபெக்டிவாக நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி நமக்கு வந்து இதோட மேப்பிங் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் டெக்னாலஜி வந்து பயங்கரமாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பேசக்கூடிய ஒரு தருணம் சந்தோஷமான ஒரு தருணம்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவோட முதல் ப்ரைவேட் லான்ச் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். அண்ட் இதில் ஒரு சின்ன பங்களிப்பு சொல்லணும், அவங்க ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறப்ப எங்களோட பேலோட அதில் இருந்தது ஃபன் சாட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இன்றைக்கி அவங்க வந்து 80 கிலோமீட்டர்லேருந்து தாண்டி ஆர்பிட்டை டச் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே சந்தோஷம். ஸ்கை ரூட்டுக்கு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
1: விண்வெளித்துறையில என்ன மாதிரியான ஹடல்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து எப்படி தாண்டி வரணும், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இந்த விண்வெளித்துறையில எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க முன்னெடுத்து போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி மேம்.
0: நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக லால்குடி ஜி. ஜெயராமன் அவர்கள் இயற்றிய பரம கருணாகர என்று துவங்கும் வர்ணம், கருடத்துவனி ராகம், ஆதி தாளம்.

ஆகாஷ்வாணி ஒலித்து கொண்டிருக்கும் அரங்கிசையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீணை இசை. சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இனி எதுட்ட நிலச்சித்தே தியாகராஜ கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம்.

நேயர்களின் நினைவிற்கு ஒலித்து கொண்டிருக்கும் இதே அலைவரிசையில் நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும்.

நண்பகல் 12:10 சங்கீத சாரல். கே. லக்ஷ்மி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம். ஏ. சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியம் 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது கேட்போம் காற்றோடு கலந்திடவா. கேஜே ஏசுதாஸின் குரலில் ஒலிப்பது பிரியா என்ற படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11
1: தொடர்வது. சட்டம் என் கையில், இந்த படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் மீண்டும் கோகிலா, ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. காற்றோடு கலந்திட்ட இனிய கானங்கள் ஒலிக்க கேட்டோம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

ஆகாஷ்வாணி, நேரம் 11 மணி, மதியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்போம் நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நாளை காலை 6:10. நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன் வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிக அளவு வெப்பநிலை 38.2°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.5°C, காற்றின் ஈரப்பதம் 75%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிக அளவு வெப்பநிலை 38.4°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.7°C, காற்றின் ஈரப்பதம் 75%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 36 முதல் 37°C ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28°C ஒட்டியும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவோர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள், 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை, தமிழமுதம் வழங்குவோர் முனைவர் என் பத்ரி அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 உங்கள் கவனத்திற்கு லோகமானிய பாலகங்காதர திலகர் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை, தொடர்ந்து சந்திரசேகர ஆசாத் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை, 7:45 நகர்வலம் டிஜிட்டல் யுகத்தில் ஒலிபரப்பு புதிய பரிணாமம் ஜே லோகநாதன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8 மணிக்கும் 8:30 திரைகானம் கேட்கலாம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். நாளை காலை 10 மணிக்கு மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம் தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சிகள் சென்னை வானொலி, வேளாண் நிகழ்ச்சிகள் திருச்சி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் புதுச்சேரி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் கோயம்புத்தூர், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் புதுச்சேரி, நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் திருநெல்வேலி, நாடகம் மதுரை, பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் நாகர்கோவில், விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள் காரைக்கால், ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள் ஊட்டி, முதியோர் நலன் நிகழ்ச்சிகள் தூத்துக்குடி, பண்பலை நிகழ்ச்சிகள் கொடைக்கானல், அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் தர்மபுரி. இந்த நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு. நண்பகல் 12:10 சங்கீத சாரல், கே லக்ஷ்மி அவர்களின் பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெண் எண்ணுயிர் தோழி பெண்ணிய சிந்தனை கவிதைகள் வழங்குவோர் பானுமதி நாச்சியார் அவர்கள், தொடர்ந்து அணையாடு என்ற நாப்கின் உற்பத்தியாளர் வள்ளி சுந்தரராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் அமைப்பு உமா மீனா. நாளை மாலை 5:30 திரைகானம், மாலை 6:10 பொன்னியின்

0: இவங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குவோர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் என்றவை, 7:00 திரை கானம், 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் குரங்காடு மேய்ச்சல் முறை தொழில்நுட்பங்கள், கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05, 8:30, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகாணம் ஒலிக்க கேட்கலாம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலர், குடும்ப கௌரவம் வானொலி நாடகம். நாடகத்தில் பங்கேற்பவர்கள் தூத்துக்குடி எஸ் முத்துசுவாமி, பி ஜவஹர் மாரியப்பன், கே நாராயணன், எஸ் முத்துக்குமார், கே காளிமுத்து, எஸ் கபில் தேவ், எம் சின்னதிரை ஆகியோர். எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன். அமைப்பில் உதவி ஜி சங்கீதா. அமைப்பு கே காளிமுத்து. 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். இதுவரை இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Reshma Tiwari. Prime Minister Narendra Modi has emphasized that the dream to build a Viksit Bharat should become a Jan Andolan and the country's youth should form the foundation of this vision. He said the welfare of citizens must remain at the heart of all reforms. The Prime Minister made the remarks while chairing a high-level meeting with secretaries to review the progress of rural development, agriculture, social welfare and allied sectors towards Viksit Bharat goals in New Delhi. The meeting was attended by the Cabinet Secretary, secretaries of key ministries as well as senior officials from the Prime Minister's office. The Prime Minister underscored the importance of tackling the serious issue of drug abuse among youth. He also stressed the importance of promoting technology and fostering innovation through startups in the sports sector. The government today reiterated its readiness for meaningful discussion on NEET paper leak issue in the parliament. Speaking in the Lok Sabha, Parliamentary Affairs Minister Kiran Rijiju said the government was prepared for a meaningful debate on the issue involving all sides under established parliamentary rules, keeping in mind the future of the country's youth. Mr. Rijiju's remarks came as both houses of parliament witnessed repeated disruptions by the opposition for the third consecutive day today over various issues, including the NEET paper leak case and student protests. Later, the Lok Sabha and Rajya Sabha were adjourned for the day. The opposition demanded resignation of the Union Education Minister before discussion. Speaking in the Rajya Sabha, the Parliamentary Affairs Minister accused the Congress of avoiding a debate by imposing fresh conditions despite the government's willingness to discuss the issue. Defence Minister Rajnath Singh has expressed concern over the ongoing protests in Delhi, saying the centre is deeply sensitive to the sentiments and concerns of the youth and is ready to listen and address every concern raised by students. Mr. Singh was talking to media in New Delhi. The minister alleged that some individuals are attempting to use the students and youth as political tool to serve their own political interests.
2: It is deeply unfortunate that some people are trying to use the students and youth of our country as political tools to serve their own political interest. Under the leadership of Prime Minister Narendra Modi, our government is fully committed to fulfilling the aspirations of students and young people and ensuring their welfare. Listening to every concern of students and addressing them is the responsibility of all of us.
1: The Delhi High Court today sought responses from the Centre and Delhi Police on pleas alleging use of excessive force against protesters marching to Parliament on Monday. The court directed the authorities to preserve all relevant records in relation to the police action, including CCTV camera footage and videography. The court gave 4 weeks to the authorities to file their replies. Union Coal and Mines Minister G. Kishan Reddy today said the government has earmarked nearly 40,000 crore rupees for the scientific closure of abandoned coal mines, with a target of closing over 147 identified coal mines by 2027-28. Addressing the release of India's first annual report on scientific mine closure titled Aroh in New Delhi, Mr. Reddy said the government no longer views mine closure as

0: as the end of mining activity, but sees it as the beginning of new opportunities for communities and to the environment. External Affairs Minister Dr. S. Jaishankar today met his Canadian counterpart Anita Anand this afternoon on the sidelines of Quad Foreign Ministers meeting in Manila, Philippines. In a social media post, Dr. Jaishankar said India-Canada cooperation has been steadily growing. He said the conversation focused on achieving the goals for the relationship set by the Prime Ministers of both the nations. Dr. Jaishankar also met with his New Zealand counterpart Winston Peters and shared perspectives on the Indo-Pacific security situation. In China Open Badminton, PV Sindhu, Ayush Shetty and Lakshya Sen have entered singles pre-quarterfinals in Changzhou. Double Olympic medalist PV Sindhu advanced to the women's singles second round after defeating fellow Indian player Unnati Huda by 21-14, 9-21, 21-10 in a round of 32 clash this afternoon. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11:10. ஆகாஷ்வாணி சென்னை நேர்களே, 101.4 MHz FM ரெயின்போ, 100.1 MHz FM கோல்ட் மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்தியலை 1869 கிலோஹெட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.